0: இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21 தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்ச திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4 தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்த திருவிழா, இரவு குடியிறக்கம். இரக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிரம்டன். 905-459-7042 புவனேஸ்வரி அம்மன் .ca. கனடாவின் முதல் HD இது தமிழ் HD.
0: CMRின் மனத்தியால செய்திகள்.
1: மனத்தியால செய்திகள்
2: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
0: செய்தி வாசிப்பது ராஜே கிருபா. மாகாணங்களுக்கு இடையே அதிகப்படியான மின்சாரத்தை குறைந்த செலவில் எளிதாக பகிர்வதை உறுதி செய்யும் வகையில் மின்சார அடிப்படை கட்டமைப்பு மேம்பாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என கனேடிய மத்திய அரசு அறிவித்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க நயினாதீவு நாகபூஷணி அம்மன் ஆலய வருடாந்த மகோத்சவ தேர் திருவிழா இன்றைய தினம் மிக சிறப்பாக நடைபெற்றது. தேர்தல் வாக்குறுதிப்படி விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யாவிட்டால் வரவிருக்கும் உள்ளூராட்சி தேர்தல் தமிழக வெற்றி கழக கட்சிக்கு எதிராக செயற்பட உள்ளதாக கட்சி சார்பட்ட தமிழக விவசாயிகள் சங்கம் எச்சரித்துள்ளது. பிரம்டனில் நீட்டி இரவு மக்வீன் டிரைவ் மற்றும் கண்ட்ரிசைட் ரோட் சந்திப்பில் இரு வாகனங்கள் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் மற்றும் பலர் காயமடைந்தனர். அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலாக குவைத் மற்றும் பஹ்ரைன் உள்ளிட்ட இடங்களில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவைத்ததாக ஈரான் அறிவித்துள்ளது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றம் மேலும் தீவிரமடைந்துள்ளது. இலங்கைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு 9 சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளன. பெண்களுக்கு எதிராக அனைத்து விதமான பாகுபாடுகளையும் ஒழிப்பதற்கான உபக்குழுவின் உறுப்பினராக இலங்கை சார்பில் பேராசிரியர் ரங்கிதா டி சில்வா டி அல்விஸ் தெரிவாகியுள்ளார். தமிழகம் முழுவதும் இன்று நடைபெறும் போலியோ சொட்டு மருந்து முகாமை தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் சென்னையில் தொடங்கி வைத்தார். 2026 உலகக்கிண்ண கால்பந்து தொடரின் 32 அணிகள் சுற்றில் கனடா அணி இன்று தென்னாப்பிரிக்க அணியை எதிர்கொண்டு வெற்றி பெற்றது. இஸ்ரேல், லெபனான் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளின் மத்தியஸ்தத்துடன் புதிய கட்டமைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளில் வேகமாக பரவி வரும் எபோலா தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக புதிய தடுப்பூசியை உருவாக்கும் முயற்சிகளை அமெரிக்கா தீவிரப்படுத்தியுள்ளது. கேப்பாபிளவில் இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்ட தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி இன்று 5வது நாளாக தொடர் போராட்டம் இடம்பெற்றது. கொழும்பு மாநகர சபையில் நடைபெற்றதாக கூறப்படும் ஊழல் மற்றும் முறைகேடுகள் தொடர்பான விசாரணைக்கான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் காலத்தை டிசம்பர் 31 தேதி வரை நீடித்து அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இந்திய மக்களின் ஒற்றுமையும் பொறுப்புணர்வும் இந்தியாவை மேலும் வலுப்படுத்தும் என்று பிரதமர் மோடி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். வன்கூவர் நகரில் அமைக்கப்பட்டுள்ள 2 புதிய செயற்கை நுண்ணறிவு AI தரவு மையங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று பேரணி இடம்பெற்றது. மத்திய வங்கியில் மத்திய கிழக்கில் மீண்டும் போர் தீவிரமடைந்தால் ஈரான் என்ற நாடே இல்லாமல் போகும் என்று அமெரிக்க ஜனாதிபதி எச்சரித்துள்ளார். மோசமான வானிலை மற்றும் பேரழிவுகள் காரணமாக கடந்த 2025 ஆண்டின் பிற்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட இலங்கையின் முக்கிய சீரமைப்பு பணிகள் நடப்பு ஆண்டிற்குள் நிறைவடைய வாய்ப்பில்லை என திரைசேரி மற்றும் நிதி அமைச்சகம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. 2026 ஆண்டில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் மதிப்பு 8% வீழ்ச்சி அடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி உறுதிப்படுத்தியுள்ளது. இந்தியா முழுவதும் கிராமப்புற மக்களுக்கு ஆண்டுக்கு 125 நாட்கள் வேலை வழங்கும் திட்டத்தை செயற்படுத்துவதற்கான காலக்கெடு நெருங்கியுள்ள நிலையில் தமிழ்நாடு அரசு இதை நடைமுறைப்படுத்துமா என்ற கேள்வி எழுந்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளாா்.

0: டொரண்டோவில் இன்று நடைபெறும் பிரைட் டொரண்டோ ஆண்டு விழா மற்றும் பிரைட் பேரணியை முன்னிட்டு நகர மையத்தின் பல முக்கிய வீதிகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. வெனிசுவேலா கடற்கரைக்கு அருகே மீண்டும் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.6 பதிவானதாக ஐரோப்பிய மத்திய தரைக்கடல் நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது.
1: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: தொடர்ச்சியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 25 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 27 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 17 பாகையிலும், நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 20 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 28 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளைய பிற்பகுதியில் இருந்து நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை காலை வரை மழை பொழிவதற்கான சாத்திய கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன. செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 33 பாகை செல்சியஸிலும், வரும் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 34 பாகையிலும் காணப்படுகின்றது.
1: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
2: 4161-0462. உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: தமிழ்நாட்டின் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் மறுமுறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து 11 மணி வரை இதியராகம் நிகழ்ச்சியுடன் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதியராகம் நிகழ்ச்சியில் 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 4664 4 6 2 2 2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.

இந்திய ராகம் நிகழ்ச்சியில் ஒரு சிறு கவிதை, கடைசி உரையாடல். சில உரையாடல்கள் இதுதான் கடைசி என்று தெரியாமல் முடிந்து விடுகின்றன. சில உரையாடல்கள் இதுதான் கடைசி என்று தெரியாமல் முடிந்து விடுகின்றன. ஒரு காலத்தில் தினமும் பேசியவர்கள் இன்று நினைவுகளில் மட்டும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் தினமும் பேசியவர்கள் இன்று நினைவில் மட்டும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சொல்ல நினைத்த பல வார்த்தைகள் சொல்லப்படாமலே போய்விட்டன. சொல்ல நினைத்த பல வார்த்தைகள் சொல்லப்படாமலே போய்விட்டன. மீண்டும் பேசலாம் என்று நினைத்த நேரத்தில் அந்த வாய்ப்பே இல்லாமல் போய்விடுகின்றது. மீண்டும் பேசலாம் என்று நினைத்த நேரத்தில் அந்த வாய்ப்பே இல்லாமல் போய்விடுகின்றது. உண்மையில் சில மனிதர்களை விட அவர்களுடன் நடந்த கடைசி உரையாடல் தான் அதிகம் நினைவில் நிற்கின்றது. உண்மையில் சில மனிதர்களை விட அவர்களுடன் நடந்த கடைசி உரையாடல் தான் அதிகம் நினைவில் நிற்கின்றது.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. Smart Restoration.
1: இதய ராகம் நிகழ்ச்சியில் கவிதைகளோடு இணைந்திருக்க முதலாவது நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்
1: குயின்சன், எப்படி இருக்கிறீங்க?
2: நானும்
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நன்றி. சொல்லுங்க, உங்களுடைய கவிதையை கேட்கலாம். சொல்லுங்க.
2: பார்வை பட்டதும் பதரும் இதயம், நாணம் கொண்ட தலையை சாக்கும் போது மின்மினி பூச்சியாய் ஒழிக்கிறது உன் மூக்குத்தி.
1: சிறு கவிதை அல்ல, வாழ்த்து கவிதை. கவிதைக்கு
2: நன்றி.
1: என்ன பாடு?
2: கண்ணுபட போகுதை படத்தில மூக்குத்தி முத்தலாகும்.
1: கவிதை கேட்டு பாடல் அப்படியா?
2: ஆமா ஆமா.
1: நல்லது கேட்டுமாக்கலைங்க. நன்றி. இந்த பாடல் வந்து ஹரிஹரன் மற்றும் அவர்களுடைய குரு பணிந்து பாடிய பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 9:21.

0: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
1: தமிழை இங்கு கொட்டி
0: ஆண்ட்ரியா
1: சொல்றியா
0: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 647-505-7773 சோலன் ஃபயர் இவென்ட்ஸ் கிளிக்கூட் CA

0: இதய ரகம் நிகழ்ச்சியில் கவிதையோடு இணைந்திருக்கும் அடுத்த நேரே சந்திக்கலாம். வணக்கம்.
1: இனிய சிரா வணக்கம். நான் பிரசாத் தான் கேட்கிறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்ல மகிழ்ச்சி ஆகிறேன். நன்றி.
0: மகிழ்ச்சியுடன் உங்களுடைய கவிதையை கேட்கலாம், சொல்லுங்க.
1: நான் வந்து கவிதைக்கு தனப்பு வந்து வான மெல்லையற்ற பேருலகம் என்று அழியினான். இந்த கவிதை சொல்ல முதல் இப்ப பெண்ணின் கண்ணழகு சிரிப்பு அதை சொல்லாமல் நான் வந்து பெண்களை இயற்கையோடையும் பார்க்கறேன். நான் வானத்துக்கு தான் அழகினான் அதுக்கு பொண்ணும் இருக்கலாம் நினைச்சுதான் அழகினான் சொல்றேன்.
0: சொல்லுங்க.
1: வண்ணங்கள் பூண்ட பேரழகே வையகத்தை காக்கும் பெருங்குடையே, விண்மீன்கள் கஞ்சு மட்டும் விந்த நிறைந்த மீடையே, விண்ணுலகின் பேரொழியாய் மண்ணுலகின் காவலனே, பகலில் கதிரவன் ஒளியாய் பாதங்கு முயல் பரப்புகிறாய், இரவில் நிலவின் குளிரொளியாய் இதயங்கள் மென்மையாய் வருடுகிறாய், எல்லையில்லா உன் அரவணைப்பில் உலகமே அமைதியாய் துகள்கிறது, உன் பேரலை நினைத்தாலே உள்ளம் மெய் சிலிர்க்கிறது, ஆயிரம் விண்மீன்கள் ஒளிரும் அற்புத ஆலய நீயே, காதலை அகற்றி நம்பிக்கையின் ஒளிபரப்பும் பரந்த வழி நீயே, பறவைகள் சுதகடிக்கும் பாதையே வெண்மஞ்சு பறவைகள் சுதகடிக்கும் பாதையே, வெண்பஞ்சு மேகங்களின் கூரையே, திசைகளை இணைக்கும் பிரமாண்ட வழியே நீரானே வானமே, விவசாயியின் வாழ்வில் வளர்ந்தெரும் மலையாகி வறண்ட பூமிக்கு வாழ்வூட்டும் அமுதமாய் இறங்கி வருகிறாய், வெப்பத்தையும் காற்றையும் உன்னில் தாங்கியிருந்தும் உன்னைப் போல் அமைதியை வேறெங்கும் காண முடியுமோ, கோள்கள் அனைத்தையும் தத்தம் பாதையில் சுழல இறைவன் படைத்த அற்புத அரங்கம் நீயே, நீல வானில் மிளிரும் நட்சத்திரங்கள் பூமியில் வாடும் கண்களுக்கு சொர்க்கத்தின் வாசலை திறக்கின்றன, உன்னை நோக்கும் ஒவ்வொரு கணமும் என் உள்ளம் பேரின்பம் கொள்கிறது, படைத்தவனின் பேரல்லை உன்னில் காண்கின்றேன், பூமிக்கு குடையாக நின்று புறவுரா கதிர்களை தடுத்து உயிர்களை அனைத்தையும் அன்போடு காத்திருக்கிறாய், உலகின் உயிர் சுழற்சிக்கு உன்னத பங்கு வைக்கும் இயற்கையின் இணையற்ற அதிசயமே, உனக்கும் உனக்கும் உன்னை படைத்த இறைவனுக்கும் எத்தனை நன்றிகள் சொன்னாலும் அவை போதாது, ஆனால் மனிதனோ நச்சு வாயுக்களையும் உன் தூய்மையை மாசுபடுத்துகிறான், மரங்களை அழித்து பசுமையை சிதைத்து ஓசோன் சுவாசத்தை கிழித்து இயற்கையின் சமநிலையை குலைக்கின்றான், இருந்து நீ கோபம் கொள்ளவில்லை, காற்றையும் மலையையும் கடுமையாய் வழங்குகின்றாய், ஏனெனில் நீ கடுமையில் உருவம் நீ, இறைவனின் அன்பின் அடையாளம் நீ, அனைத்தையும் தாங்கி அனைவருக்கும் அளவில்லா அருள் வழங்கும் தவமன்றி இறைவந்து அளித்த மாபெரும் வரன் நீதான், உன்னை மதித்தால் உன்னை மதித்து உன்னை பாதுகாத்தால் நீ சிரிப்பாய், உன்னோடு பூமி சிரிக்கும் பூமி சிரித்தால் அனைத்து உயிர்களும் புத்துயிர் பெற்று சொலித்தோங்கும், உயிர்களின் கூறியே பூமியின் உயிர் நாடியே, நான் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் உன்னிரல் கலந்திருக்கிறது, உயிருள்ளவரை உனக்கு நன்றி கடனாய் நெஞ்சு நெகிழ்ந்து போற்றி வணங்குகிறேன்.
0: வாழ்த்துக்கள். நிஜமாகவே உங்களுடைய வரிகள் வந்து அவ்வளவு அழகான வரிகளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். தொடர்ந்து நிறைய எழுதுங்கள். அதற்கும் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். என்ன பாடல் தெரியும்?
1: நன்றி. நான் வந்து மேகத்தில் ஒன்றாய் நின்றோம் அன்பு என்ற பாடல். ஒன்றை மட்டும் இங்கு சொல்லிவிட்டு போறேன். நாங்கள் எங்களை யார் என்னதான் உங்களை பற்றி கூடாத விமர்சித்தால் நாங்கள் கோவப்படாமல் அன்போல கொடுத்து பணிவோட போனால் நிச்சயம் ஒரு நாள் எங்களை இறைவனே கைபிடிச்சு மேல கொண்டு போவார். இதனால் இப்ப சரியா அழுகிறேன்டா என்ன இறைவன் தான் கைபிடிச்சு கொண்டு போறேன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய அன்பான வார்த்தைக்கு நன்றி. உங்களோட கவிதையும் கேட்டான் அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி
0: நன்றி
1: நன்றி.
0: இந்த பாடல் வந்து ஹரிஹரன் மற்றும் சுஜாதாவின் குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 9:31.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: இதய ராகம் நிகழ்ச்சியோடு கவிதையோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் ரஜே.
3: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
4: நான் நலமாக இருக்கிறேன், நன்றி. நீங்கள்?
3: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. சொல்லுங்க, உங்களுடைய கவிதையை கேட்போம். சொல்லுங்க.
4: நீங்க
3: நிறைய கவிதைகள் வைத்திருப்பீர்கள், சொல்லுங்க.
4: நான் எழுதிய போன்ல வச்சிருக்கிறது வந்துட்டு வழக்கம் பற்றி ஒரு கவிதை. இந்த நீதிமன்ற வளாகத்தில் கருப்பு அங்கைகளின் கருத்துக்கள் இல்லை, காக்கி சட்டைகளின் அணிவகுப்புகள் இல்லை, கட்சிக்காரர்களின் அங்கலாய்ப்புகள் இல்லை, சொந்த பந்தங்கள் முகங்களில் சோகங்கள் இல்லை. ஆயினும் வழக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது எனக்கும் வாழ்க்கைக்கும் இடையே. காலம் என்ற அரசு தரப்பு வக்கீலும், போராட்டம் என்ற எனது தரப்பு வக்கீலும், தோற்க மாட்டேன் என்று எனது தரப்பும், ஏற்க மாட்டேன் என்று எதிர்த்தரப்பும் வித்தியாசமானதுதான், ஆனாலும் விசித்திரமாயிருக்கிறது. வித்தியாசமானதுதான், ஆனாலும் விசித்திரமாயிருக்கிறது. 1000 பொய் சாட்சிகள் எனக்கு எதிராய், ஆனாலும் என் தரப்பு சாட்சியாய் என் மனசாட்சி மட்டுமே. இவர்கள் போடும் கூச்சலடையே அடிபட்டு போவது என்னவோ என் வாழ்க்கைதான். ஒன்று மட்டும் புரிகிறது, வழக்கின் முடிவில் காலம்தான் வெல்லும், போராட்டம் தோற்கத்தான் போகிறது. ஆனாலும் வாழ்ந்து முடிக்க வாழ்க்கை என்று எதுவுமே இருப்பதில்லை. நன்றி.
3: அதுல பிடித்த வரி வந்து 1000 சாட்சிகள் இருந்தாலும் என் தரப்பு சாட்சியாக
4: சாட்சி
3: மட்டுமே. ஆமா, ஆஹா, அற்புதமான வரிகள் நிறைந்த ஒரு கவிதை. வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு. சொல்லுங்கள், என்ன பாடல் தெரிவு?
4: எனக்கு சிவகாமியின் செல்வன் படத்தில இருந்து எதற்கும் ஒரு காலம்.
3: MSV பாடிய பாடல். நல்லது, கேட்டு மகிழுங்கள். நன்றி.
4: நன்றி.
3: வணக்கம். நன்றி. வழிக்கு வந்த நேரம் 9:40 நிமிடம்.

0: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773 சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் டாட் கிளிக்கூட் டாட் சிஏ. கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: இந்திய ரகம் நிகழ்ச்சியில் 10 மணி வரை நீங்கள் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் கேட்ட மகள் எல்லாம் அழைக்க முடிய தொலைபேசி எண் 4664462222. ஒரு சிறு கவிதை தலைப்பு வந்து ஆண் தோழ. சொல்ல துடித்ததையெல்லாம் சொல்லாமலேயே உணர்ந்தவன் அவன். சொல்ல துடித்ததையெல்லாம் சொல்லாமலேயே உணர்ந்தவன் அவன். துவண்டு வீழ்ந்த பாதையெல்லாம் தூணாய் நின்ற உயிரவன். துவண்டு வீழ்ந்த பாதையெங்கும் தூணாய் நின்ற உயிரவன். பிழைகள் 1000 நான் செய்த போதும் நீதிபதி ஆகாமல் என் நிழலாக மட்டும் தொடர்ந்தவன் அவன். பிழைகள் 1000 நான் செய்த போதும் நீதிபதி ஆகாமல் என் நிழலாக மட்டும் தொடர்ந்தவன் அவன். ஆணின் அகந்தை தீண்டாத ஒரு அன்பின் பிறப்பிடம் அவன். ஆணின் அகந்தை தீண்டாத ஒரு அன்பின் பிறப்பிடம் அவன். காதல் இல்லாமலேயே என்னை கொண்டாடும் ஒரு தூய நட்பின் உன்னத அடையாளம் அவன். காதல் இல்லாமலேயே என்னை கொண்டாடும் ஒரு தூய நட்பின் உன்னத அடையாளம் அவன். சாய்ந்து கொள்ள கிடைத்த தங்கமான தோழமை அவன். சாய்ந்து கொள்ள கிடைத்த தங்கமான தோழமை அவன்.

0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்றாரியம் முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா. ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.

0: இந்திய ராகம் நிகழ்ச்சியோடு கவிதையோடு இணைந்திருக்கும் அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். மனம் கலக்கின்ற
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: சொல்லுங்க. மஞ்சள் வானத்தில் சூரியன் பொற்கதிர்களால் கலந்து இருப்பது போல் அவள் மனதுக்குள் கலந்து விட்டாள். பற்றற்று இருந்த உலகத்திலே அவள் ஆழம் விழுதுகள் போல் அவள் கரங்களால் என் இதயத்துக்குள் காலடி பறித்து விட்டாள். மஞ்சள் முகம் பூசி வஞ்சி வந்து என் மனதை அவன் மனதை திருடி விட்டாள். அவள் செய்த மாயம் என்னவோ அவள்.
0: ஆஹா, வாழ்த்துக்கள். ஒரு சுட சுட ஆனா ஒரு அழகான கவிதை. வாழ்த்துக்கள்.
1: மஞ்சள் காட்டும் அந்த பாடுகள்.
0: ஆமாம், உங்களுடைய பாடல் வந்து மனதை திருடி விட்டாய் திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல்.
1: நன்றி.
0: இந்த பாடல் வந்து கார்த்திக் மற்றும் சாதனா சர்க்கம் இணைந்து பாடிய ஒரு பாடல். ஒளிக்கு இந்த நேரம் 9:55.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

மிஸ்ஸிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647 713 6049.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: சீமா தமிழேஷ்டியின் இதய ராகம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 5 பாடல்கள் வந்து, முதலாவது கிறிஸ் திரைப்படத்திலிருந்து தேன் வடிக்கும் பாசக்கதை, இரண்டாவது புதிய வார்ப்புகள் திரைப்படத்திலிருந்து இதயம் போகுது என்ற பாடல், மூன்றாவது உன்னை நினைத்த திரைப்படத்திலிருந்து என்னை தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவா என்ற பாடல், மற்றும் நான்காவது பீமா திரைப்படத்திலிருந்து எனதுயிரே எனதுயிரே என்ற பாடல், மற்றும் ஐந்தாவது காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து என்னை காணவில்லையே நேற்றோடு என்ற பாடல். அதாவது உங்களுக்கு தரப்படும் 5 பாடல்கள், முதலாவது கிறிஸ் திரைப்படத்திலிருந்து தேன் வடிக்கும் பாச கதை என்ற பாடல், இரண்டாவது புதிய வார்ப்புகள் திரைப்படத்திலிருந்து இதயம் போகுது என்ற பாடல், மூன்றாவது உன்னை நினைத்து திரைப்படத்திலிருந்து என்னை தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவா என்ற பாடல், மற்றும் நான்காவது பீமா திரைப்படத்திலிருந்து எனதுயிரே எனதுயிரே என்ற பாடல், மற்றும் ஐந்தாவது காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து என்னை காணவில்லையே நேற்றோடு என்ற பாடல். இந்த 5 பாடல்களையும் நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம்பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4 6 6 4 4 6 2 2 2.

0: நேதியராகும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் பாஜி, எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்றீர்கள் பகமா. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நம்ம உற்சாகமா இருக்கிறோம். எல்லாம் நல்ல பாடல்
0: சொல்லுங்க. உங்களுக்கு எந்த பாடல் பிடித்திருக்கிறது?
1: இரண்டாவது நாலாவது சொல்லுவோம்.
0: இரண்டு மற்றும் நான்கா? பார்க்கலாம்.
1: போடுவீங்க?
0: விளங்கவில்லை.
1: எத்தனை பாடல் போடுறது?
0: மூன்று. மூன்று பாடல்.
1: அப்ப அஞ்சாவது.
0: ஐந்தாவது. மறந்து விட்டீர்கள் அப்படியா?
1: நாளைக்கும் தண்டை அந்த படம் போடுற மாதிரி.
0: நன்றி நன்றி.
1: வணக்கம்.
2: வணக்கம். நான் பிரசோதன் கேட்கிறேன். நானும் மறந்து அடிக்கிற கேட்க நானும் நானும் கேட்க கூடாது. மறந்தாலும் என்ன, என்னையும் அந்த பட்டியலுக்கு. ஆமாம். மற்றது பாடல் வந்து மூன்று
0: மூன்று
2: நான்கு ஐந்து பேர்ந்து இரண்டு ஒன்று
0: இரண்டு ஒன்று. நன்றி
2: நன்றி நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம். காசிநாதன் கேட்கிறேன்.
0: வணக்கம் சொல்லுங்க.
3: எனக்கு ரெண்டும் மூன்றும் நாலு.
0: இரண்டு மூன்று மற்றும்
3: நாலு.
0: நன்றி
3: நன்றி
0: நன்றி. ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அதாவது முதலாவது கிறிஸ் திரைப்படத்திலிருந்து தேன் வடிக்கும் பாசக்கதி என்ற பாடல். இரண்டாவது புதிய வார்ப்புகள் திரைப்படத்தில் இருந்து இதயம் போகுது என்ற பாடல். மூன்றாவது உன்னை நினைத்து திரைப்படத்திலிருந்து என்னை தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவா என்ற பாடல். நான்காவது பீமா திரைப்படத்திலிருந்து எனதுயிரே எனதுயிரே என்ற பாடல். மற்றும் ஐந்தாவது காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து என்னை காணவில்லையே நேற்றோடு என்ற பாடல். இந்த ஐந்து பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446222. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம். நான் கலியவர்தன் கேட்கிறேன்.
0: வணக்கம் சொல்லுங்க.
4: ஐந்து நாலு இரண்டு.
0: ஐந்து நான்கு இரண்டு. நன்றி.
4: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் சொல்லுங்க.
5: எல்லாமே நல்ல பாடலுக்கு எனக்கு பிடித்தது நான்கு ஐந்து மூன்று.
0: நான்கு ஐந்து மூன்று. நன்றி
5: நன்றி நன்றி. வணக்கம்.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: ஓ வணக்கம். இல்ல, எனக்கும் வயது போயிட்டு தானே. இந்த பாடல்கள் திருப்பி சொல்ல முடியுமா?
0: கண்டிப்பாக. அதாவது முதலாவது கிறிஸ் திரைப்படத்திலிருந்து தேன் வடிக்கும் பாசக்கதையே, இரண்டாவது புதிய வார்ப்புகள் திரைப்படத்திலிருந்து இதயம் போகுதே, மூன்றாவது உன்னை நினைத்து திரைப்படத்திலிருந்து என்னை தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவா என்ற பாடல், நான்காவது பீமா திரைப்படத்திலிருந்து எனதுயிரே எனதுயிரே, மற்றும் ஐந்தாவது காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து என்னை காணவில்லையே நேற்று
6: என்று பாடல் நன்றி.
0: ஆமாம், இந்த ஐந்து பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அதாவது முதலாவது கிறிஸ் திரைப்படத்திலிருந்து தேன் படிக்கும் பாசக்கதையே, இரண்டாவது புதிய வார்ப்புகள் திரைப்படத்திலிருந்து இதயம் போகுதே, மூன்றாவது உனை நினைத்திய திரைப்படத்திலிருந்து என்னை தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவா, மற்றும் நான்காவது பீமா திரைப்படத்திலிருந்து எனதுயிரே எனதுயிரே, மற்றும் ஐந்தாவது காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து என்னை காணவில்லையே நேற்றோடு. இந்த ஐந்து பாடல்களையும் நீங்கள் 10:30 உங்களுடைய தரவரிசையை நீங்கள் அழைத்து நீங்கள் சொல்லலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் ரோஜா கூட்டம் திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாசனுடைய குரலில். ஒழிக்கும் நேரம் 10:17.
7: அப்பே பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ.

0: வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 30ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராஜ் கணேஷ் ராமச்சந்திரன் மற்றும் பூஜா ஸ்ரீஜித். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: இந்தியராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்
1: குயின்சன், சொல்லுங்க.
2: 1, 2, 4, 3, 5.
1: நன்றி
2: நன்றி வணக்கம்
1: நன்றி. ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164 4462 2. அதாவது உங்களுக்கு தரப்படும் 5 பாடல்கள் வந்து, முதலாவது கிறிஸ் திரைப்படத்தில் இருந்து தேன் வடிக்கும் பாசக்கதை என்ற பாடல், இரண்டாவது புதிய வார்ப்புகள் திரைப்படத்தில் இருந்து இதயம் போகுது என்ற பாடல், மூன்றாவது உன்னை நினைத்த திரைப்படத்தில் இருந்து என்னை தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவா என்ற பாடல், மற்றும் நான்காவது பீமா திரைப்படத்தில் இருந்து எனதுயிரே என்ற பாடல், ஐந்தாவது காதல் தேசம் திரைப்படத்தில் இருந்து என்னை காணவில்லையே நேற்றோடு என்ற பாடல். இந்த 5 பாடல்களை நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 4462 2. அழைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
3: 3, 2, 4.
1: நன்றி
3: நன்றி.
1: ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 4462 2. மீண்டும் ஒருமுறை சொல்கின்றேன், என்ன பாடல்கள் என்றால், முதலாவது கிறிஸ் திரைப்படத்தில் இருந்து தேன் வடிக்கும் பாசக்கதையை, இரண்டாவது புதிய வார்ப்புகள் திரைப்படத்தில் இருந்து இதயம் போகுதே, மூன்றாவது உன்னை நினைத்த திரைப்படத்தில் இருந்து என்னை தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவா என்ற பாடல், நான்காவது பீமா திரைப்படத்தில் இருந்து எனதுயிரே என்ற பாடல், ஐந்தாவது காதல் தேசம் திரைப்படத்தில் இருந்து என்னை காணவில்லையே நேற்றோடு என்ற பாடல். இந்த 5 பாடல்களை நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். இன்னும் சில நிமிடங்களே இருக்கின்றது. அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 4462 2. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் கடல் திரைப்படத்திலிருந்து ரஹ்மானுடைய இசையமைப்பில், வைரமுத்துவினுடைய வரிகளில், அபய் மற்றும் ஹரணியின் குரலில். ஒழிக்கும் நேரம் 10:26.

0: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
1: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
0: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
1: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
0: 416-271-5992.
1: Markham in Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
2: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
3: CMR தமிழ் HD.
2: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
3: தமிழ் HD
2: தமிழ் HD.
4: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் இணைந்து வாக்கள் பதிவிட்ட அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்கள் வாக்கள் அடிப்படையில் 3வது இடத்தை பிடித்த திரைப்படமான உனை நினைத்திய திரைப்படத்திலிருந்து, இந்த திரைப்படம் 2002 வந்த திரைப்படம். இந்த திரைப்படத்திலிருந்து உன்னி மேனன் மற்றும் சுஜாதாவினுடைய குரலில் ஒலிக்கு முந்தைய நேரம் 10:32.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகீட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம். ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. சீமா தமிழேஷ்டியின் இதய ராகம் நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான பீமா திரைப்படத்திலிருந்து சின்மயி மற்றும் சாதனா சர்க்கம் சலமர் அவர்களுடைய குரலில் வருகிற பாடல் ஒலிக்கும். இந்த நேரம் 10:37.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-5-6-6-7-7-2-0-0 9-5-6-7-7-2-0-0

சுயமாற்றம் ஸ்ரீ நிதி ராகம் நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான புதிய வார்ப்புகள் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவினுடைய இசையமைப்பில் ஜான்சியினுடைய குரலில் ஒலிக்கும் இந்த நேரம் 10:43.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757
2: பாடல். இந்தியன் டூர் திரைப்படத்தில் இருந்து அனிருத்தினுடைய இசையமைப்பில் தாமரையினுடைய வரிகளில் அபய் ஸ்ருதிகா மற்றும் ஸ்ருதிகாவினுடைய குரலில் ஒழிக்கும் நேரம் 10:49.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.

இந்த பாடலுடன் நானும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நேரமாகிவிட்டது. இதுவரை நேரமும் சீமையார் தமிழ் எஸ்டியுடன் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சீமார் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த இரவு பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி, நன்றி, வணக்கம்.

0: துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 30ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராஜ் கணேஷ் ராமச்சந்திரன் மற்றும் பூஜா ஸ்ரீஜித். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நானும் ஒரே ஓட்டம் உங்களுக்கும் சொல்ல தேவை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ.
3: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: வேண்டும். முதல் HD தமிழ் HD மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினா வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening?
4: சூ சார், உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. பல்வட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் ஜூலை 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 1651 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட் நோர்த் யோர்க் டவுன்ஸ் வியூ டெல்ஸ் பார்க் ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து வல்வட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
0: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ, முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோலன் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca.
4: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
0: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
4: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
0: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
4: 416-271-5992.
0: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

இவள் ஆவாரம் பூதானோ நடக்கேதானோ சலங்கைகள் தர

மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ இவள் ஆவாரம் பூதானோ.

மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க குடம் அழகினில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் கொள்ளும் விடத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சள் மதில் வஞ்சி கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மதிவேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோவி.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாட், திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாட், 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9393.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா,
2: 647-713-6049.
3: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 41. கல்லாமை. அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன், J.CA அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026. எதிர்வரும் ஜூலை 10, 11, 12 தேதிகளில் பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகம பாப்புகள், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
0: சம டைம்ல ஒரு

0: உங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD பல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் ஜூலை 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 1651 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட் நோர்த் யோர்க் டவுன்ஸ் வியூ டெல்ஸ் பார்க் ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
0: மனம் கவர்ந்த ராஜா செட்டிநாடு இப்பொழுது ஸ்காப்ரூவில். சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், ஸ்பைசி இண்டோ சைனீஸ் உணவுகள். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450க்கும் மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங், டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரூ, 416-299-9393. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ, முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோலன் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நேரம் சரியாக 9:01 ஆகுது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. மறுபடியும் ஒரு வாரம் கழித்து உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். திடீர்னு ஏதோ ஒரு எமர்ஜென்சி, அதனால் வந்து போன வாரம் வர முடியாமல் போனதுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டேன். சே, என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு உங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ண வேண்டியதாக போச்சு. என்ன பண்ணுறது, உண்மையை தான் சொல்கிறேன். நிஜமாகவே வந்து ஒவ்வொரு நாளும் ஐயோ என்னடா இன்றைக்கி போக முடியலையே அப்படின்னு சொல்லி. என்னாச்சு அப்படின்னா, உண்மையான காரணம் என்ன அப்படின்னா, திடீர்னு ஊரில் பேக் ஹோம் இந்தியாவில் வந்து ஒரு எமர்ஜென்சி, அதனால் திடீர்னு அப்பா அம்மா வந்து ஊருக்கு கிளம்ப வேண்டிய சுச்சுவேஷன். நானுமே போக வேண்டியது, ஆனால் இங்கே இவ்வளோ கமிட்மெண்ட்டை வச்சுட்டு எங்கே பொசுக்குன்னு நினைக்கிறப்பெல்லாம் கிளம்ப முடியுது, அப்படிலாம் கிளம்ப முடியாது இல்லையா. அதனால் அவங்கள அனுப்பி வச்சுட்டு நம்ம பையனுக்கு வேறு டே கேர் 1ஆம் தேதியிலேருந்து தான் ஆரம்பிக்குது. அது வரைக்கும் யார் பார்த்துக்கிறது? என்னுடைய நித்யாவுக்கும் வந்து பயங்கர ட்ரைனிங் பீரியடு, நிறைய ட்ரைனிங் பீரியட், ஆஃபீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அதனால் பேபி சிட்டிங்கில் இருந்து பொறுப்பாக வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு குடும்ப தலைவனாக, ஒரு டேடியாக வந்து ஃபுல் டே வந்து ஒன்லி பேபி சிட்டிங், வீட்டு வேலை செய்கிறது, குழந்தைய பார்த்துக்கிறது, மற்ற வேலையில் எல்லாம் பேங்கிங் வேலை, பல பெண்டிங் வேலை இருந்தது. இந்த மாதிரி ஒரு கேப் கிடைக்கும் போது தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இங்கே போய் இந்த பணத்தை டெபாசிட் பண்ணணும், இதிலிருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும், இந்த கார்டு எடுக்கணும், அந்த எடுபடி எக்கச்சக்க வேலைகள் இருக்கும் இல்லையா, அந்த எல்லா வேலையும் வந்து பண்ணி முடிக்கிறதுக்கு கரெக்டாக இந்த வாரமும் யூஸ் ஆகிடுச்சு. ஸோ மோஸ்ட் ப்ரொடக்டிவ் வீக் அப்படின்னா போன வாரம் தான் எனக்கு இருந்தது. ஏன்னா எக்கச்சக்க வேலை, வேக்யூம் ஃபின்டர் க்ளீன் பண்ணுறதுலேருந்து இந்த சர்வீஸ் ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு எல்லா ஐட்டத்தையும் திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணி சரி பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் பண்ணுறதுக்காக போய் அது எல்லாத்தையும் சரி. இந்த வாரம் வந்து நம்ம லீவை போட்டோம், ஆனால் அது உருப்படியாக செலவழிக்கணும், இல்லைன்னா வந்து இதே என்னத்தை நீ கிழிச்சேன்னு சொல்லி லீவை போடுற அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து கேள்வி கேட்பாரு. நீ ஏதாவது உருப்படியாக பண்ணியா, எங்கேயாவது போனியா அப்படின்னு சொல்லி. அதனால் யாரும் நாக்கு மேலே பல்ல போட்டு பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உருப்படியாக ஒரு வாரத்தை வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக வந்து எல்லா பெண்டிங் வேலையும் முடிச்சுட்டு ஒரு நல்ல பேர் வாங்கிட்டு வந்தாச்சு. ஆனால் உங்ககிட்ட கெட்ட பேர் வாங்கியிருப்பேன்னு எனக்கு தெரியும். எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்வீட்டான விஷயம் என்னென்னா, இந்த ரேடியோ ஷோக்கு திடீர்னு சொல்லாமல் வந்து போயிட்டேன்ல, அதனால் நிறைய நம்மளுடைய காலர்ஸ் வந்து எனக்கு பர்சனலாக டெக்ஸ்ட் பண்ணி எல்லாம் ஓகேவா, என்ன திடீர்னு காணாமல் போயிட்டீங்க, உங்களை மிஸ் பண்ணுறோம், என்ன எல்லாம் ஓகேவான்னு சொல்லிட்டு நிலம் விசாரிச்சிங்க. சே, அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், சே எவ்வளோ கொடுத்து வச்ச வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், நமக்காக வந்து ஐயோ என்னாச்சின்னு தெரியலேன்னு சொல்லி வருத்தப்படுறதுக்கு ஒரு 4 பேர் இருக்காங்களே, அது போதும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்கு பர்சனலாக டெக்ஸ்ட் பண்ணி கால் பண்ணி நான் ஓகேவான்னு சொல்லி கேட்ட எல்லா நேர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி என்ன நாள், என்ன தலைப்பு அப்படிங்கிறதும் சொல்கிறேன். ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனால், ஒரு சைடு வந்து நிறைய சந்தோஷமான ஜாலியான நல்ல விஷயங்கள் நடந்தாலும், ஜூன் மாதம் வந்து கொஞ்சம் ஹர்ட்டிங்கான மாதம். எனக்கு பிடித்த மிகப்பெரிய இயக்குநர்கள் ஜாம்பவான்கள் 2 பேரும் வந்து இப்போ நம்ம கூட இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான். அதை பற்றி நம்ம வந்து என்றும் கலக்கல் நிகழ்ச்சியில் பேச போகிறோம். ஆனால் அது ரொம்ப வருத்தக்கூடிய விஷயம், ரொம்ப ஹெவியாக இருந்தது. அதனாலே வந்து இன்றைக்கி என்றும் கலக்கலில் நான் வந்து இயக்குனர், நடிகர், ப்ரொடியூசர், எழுத்தாளர், டைரக்டர் பாக்யராஜ் சாரை பற்றி ஒரு ட்ரிபியூட்டே கொண்டு வந்திருக்கேன். அதை பற்றி நம்ம பேசுவோம். இன்றைக்கி அவருடைய திரைப்படங்கள்லேருந்து உங்களுக்கு விருப்பமான பாடல் இருந்தால் கூட நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி தலைப்பு என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து கேமரா டே, அதாவது எல்லாருக்கிட்டேயும் வந்து இப்போ கேமரா இருக்குது. என்ன இருக்கோ இல்லையோ, வீட்டில் வந்து சாப்பாடு இருக்கா, அடுத்த வேலை சொத்துக்கு அரிசி இருக்கா, இல்லை வந்து உங்களுடைய அடிப்படை தேவைக்கு ஜட்டி பனியன் ப்ரஷ்ஷு பேஸ்ட் இருக்கா, அதெல்லாம் இல்லை. இப்போ முக்கியமாக நம்மக்கிட்ட இருக்கிறது என்னென்னா, எல்லார் கையிலையும் ஒரு கேமரா இருக்குது, எல்லார் கையிலையும் ஒரு செல்ஃபோன் இருக்குது, ரைட். இந்த செல்ஃபோன் கேமரா வந்திருந்து ஒரு காலத்தில் வந்து யாராவது கேமரா வச்சுருந்தா எனக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்போம். யாராவது வந்து ஃபோட்டோ எடுக்க நின்னாங்க அப்படின்னா, சும்மா ஸ்டிஃபாக நின்று அப்படியே இந்த ஃபோட்டோ நல்லா வந்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு அதை போய் ஸ்டுடியோவில் கொடுத்து அது பிரிண்ட் போட்டு வர்ற வரைக்கும் அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி, ஐயோ எப்போ வரும் தெரியல, எப்போ வரும் தெரியலன்னு சொல்லிட்டு பவுடர் போட்டு ஃபோட்டோ எடுத்து அதை வெயிட் பண்ணி கையில் வரும்போது அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது, ஓ நான் இப்படி தான் இருக்கேன் போல அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கெயின் ஆகும். அந்த மாதிரி தான் வந்து ஒரு காலத்தில் இருந்தது. அப்புறம் படிப்படியாக வளர்ந்து குடும்பத்தில்
காசு சேர்த்து நம்ம ஃபேமிலிக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு வாங்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒரு கேமரா வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் உண்டு. இப்போ வந்து எல்லார் கையிலும் கேமரா இருக்குது, எக்கச்சக்கமாக ஃபோட்டோஸ் வந்து எடுக்கிறோம். நான் வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்கிட்ட கூகுளில் மட்டும் அக்கௌண்ட்டுக்கு இப்போ எக்ஸ்ட்ரா 2 TB காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். 2 TB 2 TB வந்து காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். ஏற்கனவே இருந்த 400 GB ஃபுல்லாகிருச்சு. 400 GBக்கு இப்போ வந்து புகைப்படம் வீடியோஸை ஃபுல்லாகி மறுபடியும் இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு கூகுளில் எக்ஸ்ட்ராவாக காசு கொடுத்து ஸ்பேஸை வாங்கி எல்லாத்தையும் வந்து கூகுளோடைய க்ளவுடில் தான் வந்து என்னுடைய ஃபுல் டேட்டாவே இருக்குது, அதை வச்சுருக்கேன் அங்கே. அந்த மாதிரி நீங்களும் நிறைய வச்சுருப்பீங்க. இன்றைக்கி கேமரா டே அப்படிங்கிறதுனால அது ஒரு அழகான விஷயம். நீங்கள் வந்து உங்களோட டிபி பிக்சரில் என்ன ஃபோட்டோ வச்சுருக்கீங்க அங்கே தான் என்னோட ஷேர் பண்ண போகிறீங்க. டிபி பிக்சர்னால் ஃபோனை ஓப்பன் பண்ணோடனே ஒரு புகைப்படம் வரும் இல்லையா, நீங்கள் பாஸ்வேர்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு புகைப்படம் வரலாம், அந்த இடத்துல நீங்கள் என்ன ஃபோட்டோ வச்சுருக்கீங்கன்றது என்கிட்ட ஷேர் பண்ண போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து டாக் டு அ ஸ்ட்ரேஞ்சர் டே, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்காக இருந்தது. நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் போய் சொல்லுவோம்னு சொல்லி நீ காலையில் டிம் ஹார்டன்ஸ் போயிடும். அதாவது யார் ஊர் பேர் எதுவுமே தெரியாது, ஆனால் வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட போய் பேசணும். யூஸ்வலாக இப்போ நகர வாழ்க்கை அப்படின்னும் போது அது ஒரு வேறு மாதிரி இருக்கும், கிராம வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும். இப்போ கிராம வாழ்க்கை அப்படின்னா காலையில் உங்களுக்கு யார் பால் போட வராங்க, குமாரண்ணா வருவார். அடுத்தது யார் பேப்பர் போட வராங்க, நம்ம முருகேஸ்வருடைய பையன் வரும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் பர்சனலாக தெரியும். பேப்பர் போட வர்றது யார், பால் ஊற்ற வர்றது யார், காலையில் வேலைக்கு வர்றது யார், நம்மளுடைய சைக்கிளுக்கு பஞ்சர் போடுற அந்த முனக்கடை அண்ணா, நம்ம சட்டைக்கு அயன் போடுற இஸ்திரி போடுற அந்த அண்ணா, அப்புறம் வந்து நமக்கு டெய்லி காலையில் மோர் கொண்டு கொடுக்குற பாட்டி, நம்ம வீட்டுக்கு வர காய்கறியிலிருந்து சுற்றி சுற்றி யாரெல்லாம் இருக்காங்கன்றது பேரோட பர்சனலாக தெரியும். அதே மாதிரி நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் அவங்கள நம்ம கூப்பிடுவோம் செய்வோம், எல்லாரும் வருவாங்க, நம்ம கூட இருந்து செலிப்ரேட்டும் பண்ணுவாங்க. ஆனால் நகர வாழ்க்கை அப்படின் போது காலையில் பால் யார் போடுறாங்கன்னு தெரியாது, பேப்பர் போடுற பையன் பேர் தெரியாது, ஏன் பக்கத்து வீட்டில் கீழ் வீட்டில் எதிர்த்து வீட்டில் யார் இருக்காங்கன்னு கூட தெரியாது. இன்ஃபேக்ட் பல பேருக்கு வீட்டில் குடியிருப்பாங்க, ஆனால் அந்த ஓனருடைய பேர் கூட தெரியாது. ஓனரோட பேர் யார், ஓனர் எங்கே இருக்காரு, அதுவும் தெரியாது. அதுதான் நகர வாழ்க்கை. அதனால் சுத்தமாக யாருமே வந்து யாருக்குடியுமே வந்து பெரிய ஒரு கனெக்ட் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா. அதனாலே நீங்கள் வந்து இந்த ஐஸை பிரேக் பண்ணுறதுக்காக டாக் டு அ ஸ்ட்ரேஞ்சர் டே அப்படின்ற ஒரு தலைப்பு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து யூஸ்வலாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்றது தான் நம்ம பேசுவோம் இல்லையா, ஏற்கனவே நடந்த விஷயத்தை பேசுவோம். ஆனால் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே ஒரு டாஸ்க், நீங்கள் வந்து யாராவது முகம் தெரியாத ஒரு ஆள்கிட்ட போய் ஜஸ்ட் இன்றைக்கி வந்து டாக் டு அ ஸ்ட்ரேஞ்சர் டேன்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க, அதனால் அவங்கக்கிட்ட நான் வந்து ஜஸ்ட் பேசி பார்க்கலாம்னு வச்சேன், ஹவுஸ் இயர் டே அப்படின்னு சொல்லி நம்மளே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு பேசணும். அப்படி தான் இன்றைக்கி காலையில் டிம் ஹார்டன்ஸில் ஒரு காஃபியை வாங்கிட்டே ஒரு இந்த டாஸ்க்கை பண்ணுறதுக்காகவே போனேன். போய் ஒருத்தர்கிட்ட பேசி அவரு கூட நல்லா பேசி அவருடைய ஃபோன் நம்பர் உட்பட நாங்கள் ஷேர் பண்ணிட்டோம். இதெல்லாமே வந்து 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளார நடந்தது. நான் ஜஸ்ட் டாக் டு அ ஸ்ட்ரேஞ்சர் டே, அதனால் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கீங்க, யூஆர் லுக்கிங் ஸோ பிரைட் டுடேன்னு சொல்லிட்டு ஹவுஸ் டே விஷ் யூ வண்டர்ஃபுல் டேலாம் சொல்லி நான் வந்து இந்த மாதிரி ஆர்ஜியாக இருக்கேன், நான் இன்றைக்கி இந்த டாபிக் தான் பேச போகிறேன், ஸோ உங்ககிட்ட தான் ஆரம்பிக்கிறேன். யூஆர் மை ஃபர்ஸ்ட் பர்சன் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரேஞ்சர் அண்ட் நாட் அ ஸ்ட்ரேஞ்சர் எனிமோர், ஐ வுட் லைக் டு ஜஸ்ட் கீப் இன் டச் வித் யூ அப்படிலாம் சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் ஃபர்ஸ்ட் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள் நம்பர் ஷேர் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சுனா பார்த்துக்கோங்களேன். ஒரே கான்ஃபிடென்ஸோடு போனேன், நான் ஃபஸ்ட்டு பேசின ஒரு ஆளே ஃபுல்லாக ஹிட்டு தான். நம்மளை பார்த்து வேலைக்கு போகிறது திரும்பி போகிறதுனோ ஐம் பிஸி சாரி அப்படின்லாம் சொல்லிட்டுலாம் யாரும் போல நல்லா பேசினாங்க. இந்த மாதிரி யாருக்கிட்ட வேணால் நீங்கள் பேசலாம், கனடாவில் எல்லோரும் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க, நல்லா பேசுவாங்க. ஸோ டாக் டு அ ஸ்ட்ரேஞ்சர் டேயில் நீங்கள் முதல்ல நீங்கள் பண்ண போகிற ஒரு டாஸ்க் என்னென்னா, யாராவது ஒருத்தர் முகம் தெரியாத ஒருத்தர் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் போய் ஹலோ எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி பேசி ஒரு உறவை வந்து ஏற்படுத்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதை பண்ணிவிட்டு எனக்கு வந்து இதை ப்ராமிஸ் பண்ணிடுங்க, இதை கண்டிப்பாக நம்பர் உட்பட எல்லாம் வாங்குவேன்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சிருந்தா இதை வந்து டாஸ்க்கு அப்படியே ட்ராப் பண்ணிட்டு வேறு ஏதாவது தலைப்பு போயிடலாம். ஆனால் இது ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கிறதுனால இந்த தலைப்பு கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதை பற்றி நீங்கள் பேசுகிறது மட்டும் இல்லாமல் யாருனே தெரியாத ஒருத்தர், ஊர் பேர் தெரியாது, எதுவுமே தெரியாது, திடீர்னு நம்ம எங்கேயோ பார்த்தோம் மீட் பண்ணோம், ஆனால் இப்போ வந்து பயங்கர ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரேஞ்சர் ஃப்ரெண்டான கதை இருந்தால் அதையும் சொல்லலாம். உங்களுடைய சிம்பிள் தலைப்பாக டப்புன்னு முடிச்சுட்டு பாட்டை கேட்கணும் அப்படின்னா உங்களுடைய ஃபோனுடைய டிபி பிக்சரில் இருக்கிற புகைப்படம் யாருடையது, அவ்வளோதான் சிம்பிள் கேள்வி. சில பேர் சாய்பாபா வச்சுருப்பாங்க, சில பேர் வந்து ஜீசஸ் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, சில பேர் நயன்தாரா ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, சில பேர் ஃபேமிலி ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, சில பேர் வெறும் டைம் மட்டும்தான் இருக்கும், பின்னாடி ஒரு மல்லிப்பூ இருக்கும் இல்லைன்னா ஒரு டியூலிப் பூ இருக்கும்,
ஏதாவது ஒரு மலைப்பிரதேசம் இருக்கும், ஒரு கடலில் சன்ரைஸ் இருக்கும், அந்த மாதிரி இயற்கையை சார்ந்த புகைப்படங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய டிபி பிக்சரில் என்ன இருக்குன்னு ஹானஸ்ட்டாக வந்து எனக்கு நீங்கள் சொல்லணும். என்னுடைய டிபி பிக்சரில் என்ன இருக்குன்னு நான் வந்து ஃபஸ்ட் சொல்லிடுறேன். நானும் நித்யாவும் சேர்ந்து ஒரு கிறிஸ்மஸ் அன்னைக்கு பயங்கரமாக வீட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணி நாங்களே வீட்டில் வந்து கேக் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ ஷீட் எடுத்தோம். ஸோ அந்த ஃபோட்டோவில் தான் நாங்கள் ரொம்ப, அது வந்து ஒரு கேண்டிடான ஒரு பிக்சர். நாங்கள் போஸ்ட் கொடுத்த பிக்சரில், போஸ்ட் கொடுக்க முடியும் என் ஃப்ரெண்டு தான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இருந்தார். நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு ஏதோ ஒரு செம காமெடி ஆச்சுன்னு சொல்லி சிரித்தோம். அந்த சிரித்த மொமெண்ட்டை வந்து அவர் கேண்டிடாக எடுத்த ஒரு ஃபோட்டோ, செம க்யூட்டான, ரொம்ப லைவ்லியாக இருக்கும். ஸோ போஸ்ட் கொடுத்து அப்படியே பயங்கர லைட்டிங்லாம் வச்சு பயங்கரமாக போஸ்ட் கொடுத்த ஃபோட்டோவாக இருக்காது, டக்குன்னு எடுத்த ஒரு கேண்டிட் ஃபோட்டோ. ஸோ அதை தான் நான் வந்து வச்சுருக்கேன். என்ன நடந்தாலும் வாழ்க்கையில் எப்பயுமே ஹாப்பியாக ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே நான் டெய்லி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு நாளைக்கு எப்படியும் 1000 தடவை அந்த டிபி பிக்சர் ஓப்பன் பண்ணுவோம், ஃபோனை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணும்போதில் அந்த ஃபோட்டோ தான் வரும். ஸோ அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போதெல்லாம் வந்து மைண்டில் நானே சொல்லிப்பேன், சந்தோஷமாக இருக்கு, ஹாப்பியாக, ஜாலியாக இருக்கணும், வேறு எந்த கண்டிஷனும் இல்லை, ஜாலியாக ஜாலியாக ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே சொல்லிக்கிறதுக்காக அந்த டிபி பிக்சர் வச்சுருக்கேன். ஃபோன் பண்ணுங்கள், உங்களுடைய டிபி பிக்சரில் என்ன இருக்குது அப்படிங்கிறது. டிஸ்பிளே தான் டிபின்னு, உங்கள் டிஸ்பிளே

0: அந்த அப்பர் நெக்கில் உங்களுக்கு அந்த செட்டா அங்கிருந்து? வெரி குட், வெரி குட். ஆஹா, ஏன்னா ஆக்சுவலி இது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன் தெரியுமா, அடுத்த செட்டு அடுத்த ஃபீஃபால அடுத்த வேர்ல்ட் கப் ரொனால்டோ விளையாட மாட்டார்ன்னு
1: நினைக்கிறேன்.
0: ஆமா, இது தி லாஸ்ட் செட்டு.
1: அதான் நான் மகளுக்கு சொன்னேன்,
0: கரெக்ட்,
1: இனி அவருக்கு பார்க்க சான்ஸே இல்லை.
0: இந்தியாவுக்கே போயிட்டு
1: வந்துடும்.
0: இப்ப ஒரு டைம் தான் போக முடியும் நினைக்கிறேன், உண்மையிலே நீங்க நினைச்சா அது நடக்குது பாத்தீங்களா. உங்களுடைய போன் டிபில கண்டிப்பா பேரனோட புகைப்படம் தான் இருக்கும்
1: நினைக்கிறேன்.
0: யாருன்னே முன்பின் தெரியாத ஒரு ஆளுடைய பேச்சுவார்த்தை நடத்தி அது வந்து மிகப்பெரிய உறவா மாறினது உண்டா?
1: ஆமா, அப்படி உண்டு உண்டு. ஒரு ஒரு லேடி ஒன்னு இங்கதான் இருந்தாங்க, ஆக்சிடென்ட் அவங்க மீட் பண்ணேன். மீட் பண்ணி நாங்க பேசி டெலிபோன் நம்பர் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பண்ணாங்க. அப்புறம் கப்பல் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி, இப்ப ரொம்ப நாள் ரொம்ப நாள் கிட்டத்தட்ட 7-8 வருஷம் அது இந்தியாவுக்கு போயிருக்கல. அவங்க அம்மாவும் சென்னையில தான் இருக்காங்க. அவங்க அம்மா போய் பார்த்து அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட மீட் பண்ண, பெஸ்ட் ஃப்ரெண்ட் அக்னியை மீட் பண்ணி அவங்களோட அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஒரு டக ஒரு ஆட்டோ டிரைவர்.
0: கண்ணன், நீங்க பேருக்கு ஏத்த மாதிரி கண்ணன் தான் போங்க.
1: இப்போ ரிலேஷன்ஷிப், அவங்க அம்மா இப்ப இறந்துட்டாங்க 2 இயர்ஸ்க்கு முந்தி. சொல்லக்கூடாது, நீங்க வந்துடணும் ஃபங்க்ஷனுக்கு. ஏன்னா அவங்களோட பெரிய பர்த்டேக்கு வந்து நான் இந்தியாவில இருந்துட்டு அவங்க எல்லா ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போகலாம் போயிருச்சு ஒரு கப்பல் ஆஃப் இயர்ஸ்க்கு முந்தி. மற்றபடி நான் சும்மா போகல, எல்லாம் ஆக்களோட கதை
0: பையன் கண்ணன். நீங்க கமாண்டோ கண்ணன் கிடையாது, இன்னிலிருந்து நீங்க கலாப கண்ணனா வந்து அப்கிரேட் ஆகுறீங்க.
1: ஏன்னா நான் வேலை செய்த வேலையும் அப்படிதான், கஸ்டமர் சர்வீஸ்ல ஒவ்வொரு நாளும் கழிச்சிட்டு இருப்போம்.
0: ஓகே ஓகே,
1: சில ஸ்டேஜஸ் நல்ல நல்ல கஸ்டமர்ஸ் என்னைய பேர் கேட்டு என்னோட பேசிட்டு போவாங்க. அடிக்கடி கால் பண்ற கஸ்டமர்ஸ். அப்புறம் அதனால இந்த லைஃப் லைன் எங்கேயும் போகக்குள்ள குட் மார்னிங் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது நேர் சொன்ன மாதிரி குட் மார்னிங் சொல்லிட்டு கொஞ்சம் பேசுவேன். அப்படி சில சில பேரோட கொஞ்சம் அட்டாச் ஆகிடும் அப்படி.
0: ஓகே, சூப்பர். என்ன பாடல் கேட்கலாம் உங்களுக்காக?
1: இன்னைக்கு பாடல் வந்து பாடலுக்கு போது நம்மளோட சிஸ்டர்ல அவங்களோட அக்காவும் அத்தானும் மொன்டியல்ல இருக்காங்க, நாதன் அண்ட் ஜியா. அப்படி ஒரு கராஜ் வச்சிருந்தாரு, ஃபேமஸ் கராஜ் வந்து ஓனா வச்சிருந்தாரு. இப்ப மகன் தான் நடத்துறாரு. மகனை சின்ன பையன்ல இருந்து தெரியும், அவங்க மகளும் சின்ன பிள்ளையா இருக்கிறது தெரியும். ரெண்டு பேரும் மேரி பண்ணிட்டாங்க. அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு, நிடுவானை வாழ்த்தி கொண்டு இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாக்க, திருமண கொண்டாட நிடுவானை வாழ்த்தி கொண்டு பாட்டு வந்து இந்த படம் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். அதுல பாட்டு எடுக்கலாம் எடுங்க, இல்லாட்டி பாக்கியராஜிட்ட பாட்டு ஒன்று போடுங்க. என்ன என் கடவுளா, என் தெய்வமா, ஒரு படம், ஒரு ரியல் ஸ்டோரி. நூறு சாமி
0: திரைப்படமா இப்ப வந்திருக்கு, சசியோட படம். அந்த படத்துல இருந்து பாட்டா?
1: அரவாசி பாத்துட்டேன்.
0: ஓகே,
1: சூப்பரா
0: இருக்கு. யதார்த்தமான உண்மையா, உண்மை சம்பவங்களை அடிப்படையா வச்சு நடந்த
1: கதை. சூப்பர். அதுல என்ன போடுங்க, பிள்ளாடி பாக்கிறாச்சு.

0: போடுவோம் நூறு சாமியை போடுவோம். ஏன் பாக்கிய ராஜ் பத்தி ஆல்ரெடி எக்கச்சக்க கண்டன் எங்கிட்ட இருக்குது, அதனால நூறு சாமியை போடுவோம்.
1: பாட்டை போடுங்க,
0: சரி
1: நூறு சாமியில ஒரு பாட்டை போடுங்க. நல்ல நல்ல கமரா கதை எல்லாம் நல்லா பேசிட்டு இருந்தேன், சூப்பரா எல்லாரும் சொல்றத கேட்டுட்டு இருந்தேன். நாமளும் முந்தி கமரா வாங்கணும், மூத்த மகள் பிறந்த நாட்கள் அப்ப எல்லாம் போன் எல்லாம் இல்ல தானே, ஸ்ரீலங்கால கமரா வந்து வாங்கி படம் எல்லாம் எடுத்துட்டு
0: இருந்தோம். அந்த போட்டோஸ் எல்லாம் பத்திரமா வச்சிருக்கீங்க இன்னமும்? ரேடியோக்கு வந்தப்ப ஒரு விஷயத்த பத்தி பேசிருந்த போட்டோஸ், பழைய பழசாகிற போட்டோஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி நீங்க ஃபுல்லா கூகுள் டாக்கா போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி, அதுக்குன்னே நிறைய பேர் அந்த அதை வேலையாவே பண்றாங்க. டாஸ்க் அதை நீங்க கூட கொடுத்து எல்லாத்தையும் பத்திரப்படுத்திக்கலாம்னு சொல்லியிருந்தேன். மீண்டும் சந்திப்போம், அடுத்த நேயர் இணைப்பில். வணக்கம்.
2: வணக்கம் தேவதாஸ், கேட்கிறேன்.
0: வணக்கம் தேவதாஸ், எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். அதை விட ஸ்வீட்டான விஷயம் தேவதாசன் சொன்ன ஞாபகம் வருது. அழகான தமிழில் ஒவ்வொரு தடவையும் வந்து கதைக்கும் சரி, நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் டைம் எடுத்து பொறுமையாக ஒரு ரிவ்யூவை போடுறீங்க பார்த்தீங்களா, அதற்காக மிகப்பெரிய நன்றி.
2: என்னுடைய விருப்பம்
0: தமிழ் ஆக்களுக்கு தமிழ்ல தான் எழுதணும். விஷயங்கள்லாம் வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டேன் நானே.
2: மற்றது முதல்ல பல்முக திறன் கொண்ட பாக்கியராயாக்கு எனது ஆண்ட அனுதாபங்களும், அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எங்களது பிரார்த்தனைகளும். நாங்கள் எனக்கு கதைக்கு எழுந்த கனவே சாய்ச்சி கொண்டே இருக்கிறோம், பொறுத்து கொண்டே இருக்கிறோம். நாங்கள் டைமே ஒரு அன்லிமிட்டடா போய்கொண்டிருக்குது. மற்றது நீங்கள் வராதுக்கு எனக்கு காரணம் விளங்கையில, நான் அதை கேட்க இல்ல. ஆப்ஷன்ன்றது எனக்கு விளங்கையில சொல்ல முடியும்டா சொல்லுங்க.
0: ஒரு எமர்ஜென்சி சொல்லு சார்.
2: நான் உங்களை கேட்டிருந்தேன், என்னத்துக்கா நீங்க வரையில
0: கிளம்ப வேண்டிய சிச்சுவேஷன். வீட்டில் வந்து பையனை பார்த்துக்கணும், ஒன்னாம் தேதியில தான் டே கேரு, அதுக்கு முன்னாடி இல்லை. மனைவி வந்து ஆஃபீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுறதுனால இப்போ பேபி சிட் பண்ணி இன்னும் நிறைய பெண்டிங் வேலைகள் இருந்தது, கொஞ்சம் பேங்க் வேலை என்ன சொன்ன டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது, அது எல்லாத்தையும் வந்து முடிக்க வேண்டியது இருந்தது. நானுமே இந்தியா போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்து வந்தது ஆக்சுவலி, ஆனால் நான் போகலை. ஏன்னா இங்கே நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, அப்படி டப்புன்னு விட்டுட்டு போகவும் முடியாதுங்கிறதுனால பையனை கூட்டிகிட்டு நான் மட்டும் போகிற மாதிரி பிளான் இருந்தது. பட் ஆனால் ட்ராப் பண்ணிட்டேன், ஏன்னா எனக்கு இங்கே நிறைய அலுவல்கள் இருக்கிறதுனால அப்படியே சமாளிச்சாச்சு.
2: நான் போன வருஷம் எங்கட நாட்டில நடந்த இயற்கை அழிவால ஒரு குரூப் ஒண்ணு என்ன கேட்டது, உறுப்புகள் எடுத்து தர முடியுமோ
0: அனுப்புறதுக்கு.
2: அப்ப நான் சொன்னேன், ஓகே நான் கொலெக்ட் பண்ணி எங்கடையும் இருக்குது, நான் மதுரை ஆகடையும் கொலெக்ட் பண்ணி உங்களுக்கு சாப்பிடுறேன். அப்ப சாப்பிடறவங்க சொல்ல அவர் சொன்னார், இல்ல நீங்க அங்க ஒன்ற வேண்டாம், இங்க ஒரு ஒரு ஆளுக்கு வருவாரு, அவர்கிட்ட கொடுத்து விடுங்க. ஒன்றும்
0: இருந்து
2: நம்பரை எனக்கு அனுப்ப, நான் நம்பரை எடுத்து அவருக்கு சொன்னேன், ஓகே இங்க நான் கொலெக்ட் பண்ணி வீட்டுல வச்சிருக்கிறேன், அங்க எடுக்க முடியுமோ. ஒன்று அவர் சொன்னார், ஓகே நான் நீங்க எடுக்கிறேன். அப்ப நான் சொன்னேன், எனக்கு டைம் இருக்காது, பகல்ல நான் கரைச்சிக்கு முன்னால போயிட்ட ரெண்டு பைக் ரெண்டு மூணு பைக் வைக்கிறேன் சொல்லி போங்க. ஒன்று அப்ப அவரோட ரெண்டு மூணு முறை போனில கதைச்சா போல அவர் என்ன பிடிச்சு கொண்டது, அவர் சொன்னார் உங்களை நான் கட்டாயம் சந்திக்க வேணும். ஏன் நீங்க சந்திக்கிற, இல்ல இல்ல நாங்களுக்கா சந்திக்க வேணும், நான் காப்ரோக்கு போயிட்டு வந்து நான் உங்களுக்கு அடிக்கிறேன் திருப்ப, நீங்க ஒரு சாட்டர்டே சண்டே என்னோட ஒருக்கா சந்திக்க முடியும் டீம் ஹோட்டல் எங்க என்றாங்க.
0: ஓகே,
2: அதான் நேரு எனக்கு தெரியாது, நேரு ஒரு ஆளாங்க காண இல்லை. அப்ப அப்படி நாங்கள் பழகின அப்படி ஒரு நபை கலைச்ச இடத்துல அவர் சொன்னார், இல்ல நாங்கள் உங்களோட தொடர்ந்து உங்களோட நண்பனா இருக்க வேணும், ஒவ்வொரு ஃப்ரைடேயும் நாங்கள் கலைக்க வேணும் உங்களோட சொன்னார். அப்ப என்னுடைய மேலே பழைய ஃப்ரெண்டு இருக்கிறார், உங்களுக்கு தெரியும், அவரையும் கூட்டிக் கொண்டு இப்ப நாங்க நீங்க நம்ம மாதிரி இப்ப தொடர்ந்து இந்த வருஷம் முழுக்க ஒவ்வொரு ஃப்ரைடேயும் ஒரு 1 hour 2 hours செங்கோட்டனுக்கு போய் கலைச்சி சாப்பிட்டுட்டு வரமும் ஒரு வெள்ளியும் அப்படி ஒரு இனப்பிரியா நண்பனா
0: வந்துட்டேன்.
2: அவருக்கு எனக்கு முன்னம்பெல்லாம் தெரியாது, அவர் என்னுடைய வாய்ஸை கேட்டு என்ன என்னோட கலை கொள்ள முடியும் என்ன பிடிச்சு கொண்டது அவருக்கு தொடர வேணும்.
0: சூப்பர், வெரி நைஸ், வெரி நைஸ்.
2: மற்றது நான் என்னுடைய போனில வச்சிருக்கிறது எங்களுடைய சின்ன டோக் இந்த படம்.
0: சரி,
2: பேரப்பிள்ளைகள் இல்லாதபடியால் பேரப்பிள்ளை இந்த படம் வைக்க முடியாது. டோக்கில் படம் தான் இருக்கிறேங்க, அதுக்கு பேர் மோச்சி. பேர்
0: பேர் என்ன?
2: மோச்சி.
0: மோச்சியா?
2: முடிச்சு அல்லது ஒரு நண்பன் படத்துல இருந்து ஒரு பாட்டு
0: போட்டுறேன், கண்டிப்பா உங்களுக்காக போட்டுறேன்.
2: ஏதாவது ஒரு பாட்டு போடுங்க, கேட்க முடியும்னா கேட்கிறேன்.
0: நிச்சயமா, நிச்சயமா.
2: அல்லது உங்களுடைய எல்லாரும் உங்களை நாங்கள் வேண்டி நின்று நாங்கள் நீங்க வரையில என்று சொல்லி தொடர்ந்து வருவீர்கள். ஏதாவது சடுதியா வந்தா ஒண்ணும் செய்யலாது, ஒரு அருமையான கதை சொல்ற விதமும் நல்லா இருக்கு.
0: ரொம்ப ரொம்ப நன்றி தேவதாஸ், நன்றி.
2: அதாவது நல்லவர்களோட நல்லவர்கள் கூடாதவர்களோட சேர்ந்தாலும் நல்லவர்களுக்கும் அழிவு வரும் நீங்கள் அதுல வடிவா சொல்றீங்க.
0: ஆமா ஆமா, கரெக்ட். அதான்
2: கூடாத பழக்கம் உள்ள ஆக்களோட நல்லவர்களும் சேர்ந்தாலும் அதுவும் பிரச்சனை தான்.
0: கரெக்ட், ட்ரூ ட்ரூ,
2: எல்லாருக்கும் அழிவு தான்.
0: ஓகே, நன்றி தேவதாஸ், ரொம்ப நன்றி. எனக்கு தெரியும் நீங்க சுருக்கமா பேசணும்னா மைண்ட்ல நினைப்போம், உங்களை மாதிரியேதான் மற்ற காலர்ஸ் சுருக்கமா பேசணும்னா ஆரம்பிப்பாங்க, பட் ஆனா அது சுருக்கமா முடியாது. அதுதான், அப்படிதான் ஆயிடுச்சு இந்த ஃபார்மேட். பரவாயில்ல, இருந்தாலும் நன்றி, நீங்க பொறுமையா காத்திருந்தமைக்கு நன்றி. நன்றி. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
3: காலை வணக்கம்,
0: ரவிசங்கர்
3: பேசுறேன்.
0: நல்லா இருக்கேன். காலையில எடுத்த உடனே ஒரு டேமேஜ் பண்ணிருக்கேன்னு எனக்கே சுத்தமா தெரியவே இல்ல, அது எப்படி நம்பர் மாறிச்சு அப்படின்றது. பாத்தீங்களா, அது ஒரு வாரம் பிரேக் போட்டா இந்த மாதிரி லைட்டா டேமேஜ் ஆகுது. நன்றி, அந்த லவ்வுக்கும் அந்த கேருக்கும் ரொம்ப நன்றி.
3: தெரியல என்ன, கொஞ்சம் நகைச்சுவையா போட்டேன்.
0: என்னோட மூடே மாறிடுச்சு. ஐ வாஸ் ஹாப்பி, அதை பார்த்து கொஞ்சம் லைட் ஹார்ட்டட் ஆகி. ஆமா, நம்ம இப்படிப்பட்ட ஆள் தானே, நாம ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆயிக்கிறோம், ஃப்ரீயா அப்படியே பாத்துக்கோன்னு சொல்லி என்னுடைய அந்த டேவோட மூடையே உங்க மெசேஜ் மாத்திருச்சு. ஸோ அதுக்காக நன்றி.
3: ஒவ்வொரு படத்திலயும் ஆகட்டும், அப்புறம் சுவர்லா சித்திரங்கள்ல டெய்லர் கவுண்டமணி,
0: ஆமா,
3: எல்லாம் அந்த லொகேஷன் பாப்நாயகம் பாலு கிராமத்தில் எடுத்த படம் அது.
0: ஆமா,
3: அது ரொம்ப சரோசா
0: ரஜினி
3: சொல்லி கொடுத்து
0: சொல்லிருக்காரு. ஆமா,
3: ஒரு பஞ்ச் இது
0: கரெக்ட். அந்த இவர் ராசுகுட்டியில கூட கொடை பிடிச்சிட்டே ஒருத்தர் கூடிய வருவார், எல்லா படத்திலயும் இவர் கூட இருப்பாரு, அவரும் அவரும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம். அப்புறம் வந்து அந்த பிடி மாஸ்டரா ஒருத்தர் ஒருத்தர் வேணிங்கோ வேணிங்கோ ஓகே ஓகே அப்படின்ட்டு அவர் பேர் மறந்துச்சு, நான் இப்ப எடுத்து வச்சிருக்கேன் ஆக்சுவலி நான் டெய்லி. ஆ அவரே தான் பெரிய ஒரு இழைப்பு. ஆக்சுவலி ரெண்டு பேருமே இப்ப குருவும் சிஷியனும் சேர்ந்து போனதுதான்
3: ஆகுது.
0: அவங்களுக்குள்ளார என்ன ஒரு பாண்ட் பாத்தீங்களா? அவங்க இண்டஸ்ட்ரியில இத்தனை வருஷம் ஒன்னா இருந்து அப்படி அவ்வளோ மெமரிஸ் இருக்கும் இல்லையா, அவங்க கூட அவங்க பழகினதெல்லாம் நமக்கே அவ்வளோ கஷ்டமா இருந்தது ஃபீல் ஆச்சு. ஓகே, உங்களுடைய டிபியில
3: டிபியில வந்து முதல்ல பெருசா ஒன்றும் டிபி இல்லை,
0: வெறும் டைம் அண்ட் டைம் அண்ட் டேட் தான் வரும்.
3: ஆமா, அப்புறம் இந்த பேரன் வந்ததுக்கு அப்புறம் தான் சரி போடலாமே சொல்லி அது போட்டேன். அப்புறம் வாட்ஸ்அப் வரும்போது கூட முதல்ல டிபி எல்லாம் கிடையாது, அப்புறம் சரி போடலாமே சொல்லி அப்புறம் நானே மனைவியும் ஒரு கோல்ஃப் கோர்ஸ்ல டின்னர் சாப்பிடுறது அந்த மாதிரி மாத்தி மாத்தி அடிக்கடி மாத்தி மாத்தி போடுவேன்.
0: சூப்பர்.
3: இப்போ பேரன் தான் எல்லா இடத்துலயுமே
0: செம்மையா இருக்கு. அந்த போட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்க பைக்ல பேரோட நீங்க உட்கார்ந்து இருக்கிற போட்டோ சூப்பரா இருந்தது. ஆமா
3: ஆமா, இந்த வாரம் வந்திருக்கேன் வீக் வீக்கெண்டு.
0: அப்படியா, ஓகே.
3: இப்போ இளங்கரம் போகும் போது இருக்கு, நல்லா இருக்கு.
0: அவர் பேர் என்ன?
3: அவர் பேர் கிரிஷ்.
0: போகும்.
3: நல்ல
0: தூக்கத்தை ஏ டிஸ்டர்ப் பண்ணனும்ன்றதால அப்படியே தூங்க விட்டுட்டு அப்படியே கூட்டு போயிட்டீங்க. பியூட்டிஃபுல் ஃபீலிங், நைஸ். யார்
3: சொன்னீங்க?
0: ஆமா,
3: ஒன்றரை மணி நேரம்
0: வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்பயும் வந்து அந்த அப்படியே அந்த டச் அப்படியே இருக்கு, மெயின்டைன் பண்றீங்க இல்லையா, சூப்பர். இன்னைக்கு வந்து ஆக்சுவலி இன்னைக்கு டாக் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் டே தான் இன்னைக்கு, அதனால டைம் கிடைச்சா எங்கேயாவது போய் ஒரு புது ஒரு உறவை வந்து ஏற்படுத்தும் வாய்ப்பு.
3: இப்போ நான் நிறைய பொதுவாக அவுட் கோயிங் தான், ஈஸியாக யாரையும் பேசுவேன்.
0: ஆமாம், ட்ரூ.
3: அந்த மாதிரி இருக்கும், பட் நம்பர் வாங்கி அந்த அளவுக்கு வரல. பட் ஜெனரலாக நிறைய பேர் எங்க மீட் பண்ணும்போதும் ஃப்ரெண்ட்லி வித் தம்.
0: வெரி நைஸ். யா, ஆஃப் கோர்ஸ், அது தெரியும். யா, நம்மளோட சோஷியலைசிங் தான் ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்கு.
3: ஆமாங்க, நான் ஒரு கேள்வி கேட்கலான்னு தான் வந்தேன்.
0: சொல்லுங்க.
3: அதுக்குள்ள சாரணி அதை கேட்டாங்க, நீ காலையில வாங்கின நம்பர் வந்து நண்பனா நண்பியா?
0: நண்பன் தான், நண்பியா இருந்தா நண்பிக்காக தான் வந்து ஃபர்ஸ்ட் அடி போட்டது. நண்பி ரொம்ப பிஸியா இருந்தாங்க அங்க,
3: நம்பர் தான் கேட்டா தப்பா நினைச்சிருவாங்க.
0: ஆமா, ஆக்சுவலி நான் இதுமே நம்பர் நானா கேட்கல, இவர் நல்லா நிறைய பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏதாவது இந்த ஸ்ட்ரேஞ்சர் டாக்ஸ்ல வந்து எப்ப இருந்தாலும் எதுவா இருந்தாலும் வந்து யாருக்கு வேணா யார் வேணா பேசலாம் கூப்பிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியால தான் இதை பேசினேன். ஓ கண்டிப்பா, ஏன் இன்னியோட முடிக்கணும், வை டோன்ட் பி ஷேர் அ நம்பர்ஸ், லெட்ஸ் கீப் இன் கான்டாக்ட்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து நம்பர் கேட்டார் கொடுத்தார்.
3: ஆமாம், என்ன வேணும் ஷேர் பண்ணலாம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டீல் பண்ணலாம்.
0: கரெக்ட், ட்ரூ, வெரி ட்ரூ. யா, ஓகே, சூப்பர். பாடல் என்ன கேட்கலாம்
3: சார்? வந்து ஓன் இன்ஜே டீகான் அத கொண்டு வந்தேன்.
0: ஆ, போட்டுட்டேன் ஆல்ரெடி. ஆமா,
3: நல்ல புதிய வார்த்தைகள்ல வான் மேகங்களை
0: போடுங்க. ஆ, புதிய வார்த்தைகள்ல
3: வான் மேகங்களை,
0: வான் மேகங்களை, ஓகே,
3: பாடுங்கள்.
0: ஆ, ஓகே, ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
3: ரொம்ப நன்றிங்க.
0: நிச்சயமா, நிச்சயமா, கண்டிப்பா மீட் பண்ணிடுவோம். ஓகே,
3: தேங்க்யூ,
0: பாய். அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
4: தேவதாஸ் கைக்கிறேன், சாரி, உங்களோட செல்ல உடம்புடியா?
0: சொல்லுங்க, சொல்லுங்க தேவதாஸ்.
4: சோட்டா எடுக்கிறேன். சனிக்கிழமை இரவு என்னுடைய கார்ல கார் கதவு இது தச்சலா திறந்து இருந்தபடியால் திறந்து கொஞ்சம் களை எடுத்து கொண்டு போயிட்டாங்களே.
0: ஐயோ,
4: என்னுடைய டாக்ஸி தானே, அதுக்குள்ள கணக்க சாமான்கள் இருந்தது, காசுகள், சன்கிளாஸுகள், சில விஷயங்கள் இருந்தது. அதை விட டெபிட் மெஷின் ஒன்று இருந்த ஒரு $500 எக்ஸ்பென்சிவான மெஷின் உண்டு. சாமானும் கீழே நடந்தது, முக்கியமான அதாவது விபத்தான சாமான்களை எல்லாம் கொண்டு
0: போயிட்டான்.
4: அப்ப என்னுடைய வீடியோ கேமரா எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி இருக்குது. முகமூடிகள் எல்லாம் போட்டு கொண்டு வந்தபடியா தெரியாது. அவர் கொண்டு சைக்கிளை கொண்டு சைக்கிள விட்டுட்டு எல்லா காரையும் திறந்து வந்து பார்த்து எந்த காரை திறந்தா திறந்து திறவட்டுட்டு என்னுடைய இன்னொரு சென்சர் பக்கத்துல பூட்டி போட்டு போனாலும் திறப்போட பக்கத்துல போனா தண்டந்திரம் போனா திறவட்டுடும் ஆட்டோமேட்டிக்கா. அதான் அந்த பிரச்சனை, அந்த காருக்கு வருகிற அந்த பிரச்சனை. அப்ப ஏன் நான் சொல்ல வரேன்னா, அந்த வீட்டுல டிரைவேல கார் விடுற ஆட்களை கொஞ்சம் கவனமா இருக்க வேணும். முதல் தரம் தண்டு தரம் அதை கவனிக்க வேணும், கார் பூட்டி
0: இருக்கான்றதை.
4: எங்கட ஏரியாவில ஒவ்வொரு நாளும் களவு போய்கொண்டிருக்குது. அக்கள் வந்து களவு எடுத்துட்டு போய் நம்ம ஒரு 2-3 மணி போல.
0: இங்க எந்த ஏரியா இது நீங்க சொல்றது?
4: நான் இருக்கிற மிஸ்ஸஸ் ஆகா கோர்னிப்பா அண்ட் மேவிஸ் மைக்ராகன் ஏரியா, கிட்டத்தட்ட பிரம்சன் கிட்டத்தான் அது.
0: ஓகே,
4: கொஞ்சம் கவனமா இருக்கும், கார்களை பூட்டி போட்டு போகணும். காப்பக்க இருக்கிற விபத்தான சாமான்களை கையிலேயே கொண்டு போயிடணும்.
0: கரெக்ட். ஆமா,
4: நானே யோசிக்கல, உலக நாளும் அதுல விட்டு விட்டு தான் பாடுறது. இந்த சனிக்கிழமை முழுக்க போயிட்டு சன்கிளாஸ் பொறுமதியான சன்கிளாஸ் போகணும். $50 மகன் பண்ணி தந்த ஒரு சன்கிளாஸ்
0: உண்டு,
4: அதெல்லாம் போயிட்டு மூன்று சன்கிளாஸ் போயிட்டு அதோட
0: உங்க மகன் ஆசையா வாங்கி தந்த அந்த பொருள் திரும்ப வராது. அந்த கண்ணாடி எப்ப வேணா வாங்கிடலாம். எல்லாருக்கும் நீங்க இழந்தாலும் மத்தவங்க ஜாக்கிரதையா இருக்கணும் சொல்லி அக்கறையோட கால் பண்ணி சொன்னதுக்காக நன்றி.
4: அந்த அந்த விஷயத்துக்காக தான் என்னுடைய நான் திருப்பி போடுறதுக்கு சான்ஸ் இல்ல. அதே எடுத்து டிக்கெட்டும் இருந்த டிக்கெட்டும் சனிக்கிழமை பிக்கப் பண்ணி கொண்டு காருக்கு வச்சுன்னா அதை விட்டுட்டு போயிட்டான் வேண்டாம்.
0: இதை இந்த நேரத்துல நீங்க பதிவு பண்ணியே ஆகணுமா? அவனுக்கு தெரியாது இல்லையா, அவனுக்கு சின்மை யாரு ஆண்டு யாருன்னு தெரியாம இருந்திருக்கும்ல. அப்ப கண்டிப்பா வந்து ஒரு தமிழ் ஆள் கிடையாது, இல்லைன்னா அந்த டிக்கெட் எடுத்துட்டு போயிருப்பான்
4: கண்டிப்பா.
0: திருடலாம்.
4: நான் ஏன் சொல்ல வரேன், அவசரமா இந்த எங்களுடைய கஸ்டமர் எங்களுடைய நியர்மேர் எல்லாருக்கும் அது விளங்க வேணும். களவு போய்கொண்டே இருக்கு. இப்ப உள்ள முந்தின நிலைமை இல்ல, இப்ப கனடாவில
0: எல்லாம்
4: களவு இல்லைங்க, களவுதான்.
0: நாடா
4: வந்துட்டு.
0: நன்றி, நன்றி தேவதாஸ், நன்றி. அடுத்த நேர இணைப்பில் வணக்கம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம். ஆனா இவ்வளவு நேர்களும் கேட்டுக்கொண்டு இருக்கீங்க தானே, நீங்க வாங்கினது ஆண் நண்பரா பெண் நண்பரா? சொல்லுங்க.
0: வாழ்க்கையில
5: நீ சிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணு, உனக்கு வருத்தம் வராதன்னு மாத்திரம் நினைக்காது. ஆனபடியா வந்தாலும் தளம்பாது எழுதி வரக்கழுது எங்களை போல. என்ன இதுக்கு மட்டுக்கு சந்தோஷமா இருப்போம். நிகழ்ச்சியால சிரிச்சு கொண்டிருக்கோம். ஆனபடியா உங்களுக்கும் நன்றி.
0: நன்றி நன்றி டார்லிங்.
5: நன்றி.
0: நிறைய மெசேஜ் வந்துச்சு. முதல்ல அக்கறையோடு வந்து எனக்கு இழப்பு ஏற்பட்டாலும் மற்றவங்களுக்கு ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி பொதுநலனோட கால் பண்ணி சொன்ன தேவதாஸ்க்கு நன்றி. ஸோ எல்லாரும் லாக் பண்ணிவிட்டு நைட்டு ஒரு தடவை செக் பண்ணி தூங்க. ஆசை எனக்கே இதை நான் சொல்லிக்கிறேன். நானுமே வந்து நிறைய டைம் வந்து லாக் பண்ண மறந்துடுவேன், லாக் பண்ணியிருப்பேன். அது எனக்கும் பிரச்சனை இருக்குது. என்னென்னா கார் சென்சர்லாம் பக்கத்தில் போகும்போது அதை ஆட்டோ ஓப்பன் ஆகும். அதை நான் அதை டிசேபிள் பண்ணிட்டேன். அதனால் நீங்களும் இப்போ வர்ற கார்ஸ்லாம் நீங்கள் பக்கத்தில் போனாலே காரில் பாக்கெட்டில் உங்ககிட்ட கீஸ் இருக்கும்போது அது வந்து பக்கெட்டில் பக்கத்தில் நீங்கள் போனோன்னு ஓகே நீங்கள் வந்துட்டீங்கன்னு நினச்சி அதுவே வந்து அன்லாக் ஆகுது. இப்போ வந்து காரை டிரைவில் நிறுத்தியிருப்போம், டாக் வாக் கூட்டு போகிறதுக்கு நைட்டு வந்து நாயை கூட்டிகிட்டு நடக்கும்போது காரை தாண்டி தானே போகணும். அப்போ பக்கத்தில் கார் பக்கத்தில் போகிறப்ப சரி ஓனர் வந்துட்டார்னு சொல்லிட்டு கார் வந்து ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகுது. அதுக்கு ஒரு சவுண்டு வரும். ஆக்சுவலி அந்த சவுண்டை வந்து நீங்கள் நான் இப்போ நாயை வாக் கூட்டு போடும்போது ஃபோன் பேசிட்டே வந்து போனேன் அப்படின்னா அந்த சவுண்டை நான் வந்து கவனிக்கிறதில்ல. அப்போ அன்லாக் ஆகிடுது. அந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை நடந்தது. ஸோ ஆனால் லக்கிலி எதுவும் திருட்டு போகலை. பட் எல்லாரும் ரெண்டு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி அக்கறையோடு வந்து இதையினும் கூப்பிட்டு சொன்னார். எல்லாரும் ஹாப்பியாக இருங்க, அவ்வளோதான், ஜாலியாக இருக்கணும். அதனால தான் நானும் சொன்ன டிபியை பிச்சிருக்கிறதே டெய்லி என்ன நடந்தாலும் சரி நம்ம வந்து நம்மளுடைய சந்தோஷத்தை வந்து விட்டு கொடுக்கவே கூடாது. நம்ம வந்து ஜாலியாக இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அதை வந்து எவ்வளோ பேர் தட்டி பறிக்க பார்த்தாலும் நம்ம விடக்கூடாது இல்லையா. அது சொல்லிவிட்டு அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
6: நீங்கள் காலை வணக்கம். நான் புருஷோத்தமன். எப்படி இருங்க?
0: நல்லா இருக்கேன் புருஷோத்தமன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
6: நான் அம்மாச்சியாக நன்றி. நீங்க அதை வந்தபடியா அந்த மகிழ்ச்சியை பற்றி சிரித்து கொண்டிருக்கோம் காண்டி கண்ணு சொல்ல ஆசிரியர் சொல்லலாமா?
0: தாராளமா சொல்லுங்க.
6: இப்ப நான் வந்து எவ்வளவு சோகம் வந்தாலும் சிரித்தபடியா இருக்கிறது காரணம் வந்து நான் மனசுல ஒரு உறுதி பூண்டிருக்கேன். நான் இறக்கேக்க கூட இந்த முகம் சிரித்தபடிதான் இருக்கணும். மற்றது அதே ஒரே இன்னும் ஒன்று செய்யணும்னா இடைவெளில படுக்கைக்குள்ள இந்த கணாக்கள் படுக்கையில சாவினம் இல்லோ அதுக்காக நல்ல உடுப்புகள்
0: போட்டுக்கணும்னா படுக்கிறதே இதுக்கு. இப்போ
6: அது இல்லைன்னு சொன்னால் சிலைகள் உடுப்புகள் கூட அங்கே இங்கே அடக்கப்பட்டாலும் அதோட வீடியோ பிடிச்சா நல்ல உடுப்பு எல்லாம் வடிவா நீட் அதுக்கு வந்து நல்ல உடுப்பு இல்ல கொஞ்சம் வடிவா நீட்டா உடுத்து கொண்டாம் படுத்துருக்குறதே.
0: ஆஹா, நான் கூட வந்து கனவுல இந்த ட்ரெஸ்ஸோடயே போய் டூயட் பண்ணலான்றதுக்காக நல்ல ட்ரெஸ் போட்டு தூங்குறீங்கன்னு நினைச்சேன். தெரியல எனக்கு.
6: மயிரை வெட்டி காலையில எல்லாம் விளக்கப்படுதல்லோ கிழமையில் ஆனா அங்கால நான் வெட்டி கொண்டிருக்கேன் ஒரு ஆள் பக்கத்துல இதுல இருந்தவர் அவருக்கு தலையில மண்டையில மயிர் இல்ல. அப்ப யோசிச்சு உள்நாட்டு கடவுள் என்ன வணியாங்கிறார் உள்நாட்டு எனக்கு அந்த காலில் எங்கட மயிர் விளக்கப்படுது. ஆனா அங்கால இல்லாதவனுக்கு கொடுக்கலாம் தானே.
0: இது மிக மிகப்பெரிய ஒரு ஏதோ ஒரு கான்ட்ரவர்சியலான விஷயத்த நீங்க அசால்ட்டா முடிய வச்சு முடிச்சிட்டீங்க. ஒரு கம்யூனிசத்துடைய தத்துவத்தையே நீங்க வந்து ஒரு மயிரில சொல்லிட்டீங்க.
6: அங்க மண்டேல மாதிரி இல்லாத என்ன வேண்டி வைக்கணும்? அப்ப ஏன் இந்த ஊரை வாங்கி
0: அது சரி, கம்யூனிசம் தத்துவமே வந்து சலூன்ல தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு.
6: வந்தது மிக்க நன்றி.
0: பாடல் ஏதாவது கேட்க விரும்புறீங்களா?
6: நான் என்ன
0: இந்த போன் டிபியில் போன் ஓபன் பண்ணாலே ஒரு போட்டோ உள்ள அந்த புகைப்படம் என்ன வச்சிருக்கீங்க அதில்?
6: நானும்
0: ஆமா நீங்க
6: தான். நான் வந்து போன கிழம இது வச்சிருந்தான் என்ன காரந்த படம், அதற்கு முதல் வந்து எப்பவும் ஒரு நல்ல தன்னம்பிக்கையான வார்த்தைகள் எழுதிதான் படம் போட்டு வச்சிருப்பேன்.
0: சரி, ஓகே.
6: இப்ப எல்லாம் என்னட்ட இருக்கிற மாதிரி இப்ப அது வந்து குடும்பத்தோட இப்ப அம்மாவே அக்கா ஊர்ல இருந்தாலும் அவைய என்னோட மகிழ்ச்சி அவையோட இருக்கிற மாதிரி அப்படியான வார்த்தைகள் அப்படி அந்த போட்டு அப்படி அதை எழுதி போட்டு அப்ப அதை வந்துதான் போட்டு அப்படி அந்த மாதிரி எல்லாம் அந்த பார்ப்பேன் அவரே மகாலட்சுமி இந்த முகத்தையும் பார்த்துட்டு அப்படியே அடுத்தடத்துல அப்படியே போய் கொண்டிருப்பேன்.
0: வெரி நைஸ், இன்ட்ரெஸ்டிங், சூப்பர், அருமை அருமை. நன்றி கால் பண்ணதுக்கும் நன்றி.
6: நன்றி நன்றி. ஆமா நான் பாடல் சொல்லல.
0: ஆமா பாடல் என்ன பாடல்?
6: ஏன் பெண்ணென்று பிறந்தாய்.
0: அப்படியா, ஏன் என் வாழ்வில் நுழைந்தாய் அப்படின்னு சொல்லி புலம்புறீங்களா இல்ல ஹாப்பியா கேக்குறீங்களா?
6: எனக்கு நுழைஞ்சா நல்லது. உங்க எல்லாரும் சோடியா போய் இந்த வீட்டு இந்த புறாவும் சோடியா அவரை எல்லாம் பார்க்க புறாமையா தாங்கிறாங்க. என்ன செய்யறது, சும்மா பாடல் புறாவும் வந்து கடத்து பேசுறது, அப்ப என்ன செய்யறது? ஆனா வேணா கடவுளும் மேல போயிருக்க சேர்த்தாரு. நீங்க சௌதாபுரத்துக்கு இல்ல மனுஷனா பிறந்தா சோடி இல்லாம போறது சமரதானே. அப்ப கடவுளும் கேட்பார் என்ன செய்யலப்பா பாடல என்றாலும் கேட்டு சேர்த்தி கொள்ளும்.
0: கவலையே படாதீங்க, ஒன்ஸ் வந்து கல்யாணம் ஆனா தெரியாது, வேற ஒரு ரேஞ்சில நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க அதுக்கப்புறம்.
6: அப்போ அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. நீ இப்ப சிரிக்கு தான் கலிக்க வேண்டியது அப்புறம் இதுக்கு இதுக்கு கூட கூட சிரிப்பேன் மூலையில தட்டிக்கன்னு
0: சொன்னவங்களே. ஜோக்ஸ் பாடு, ஆனா கண்டிப்பா நல்ல பாடல் உங்களுக்காக இந்த பாடல் வரும். நன்றி
7: காப்புறுதி மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
8: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044.
9: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
10: உங்களுக்கு வலது வீட்டு சாப்பிட வர போய் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன்.
9: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
8: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
11: 905-270-8800 905-270-8800
8: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
11: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773 சோல் அண்ட் ஃபயர் இவென்ட்ஸ் kilikoo.ca
12: வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 30ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராஜ் கணேஷ் ராமச்சந்திரன் மற்றும் பூஜா ஸ்ரீஜித். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
13: அப்படின்ற

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 41. கல்லாமை. அரங்கு இன்றி வட்டாடி அற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடி அற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது உங்களுடைய ஃபேவரட் நிகழ்ச்சி. நீங்கள் கேட்டவை உங்களுடைய கேட்ட பாடல் எல்லாமே வந்து இப்போ கொஞ்ச நேரத்தில் வரப்போகுது. கடைசியாக ஒரு நேர டைம் முடிஞ்சாலும் வந்து வண்டி ஓடிட்டுருக்குல்ல, ரன்னிங்கில் ஏறுவாங்கள, அந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு. வணக்கம்.
1: வணக்கம் ராஜ்.
0: வணக்கம் காசிநாதன், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சோகமாக இருக்குங்கய்யா. புள்ளி கழகு விட்டது, நான் கணக்கு கேட்டுள்ள இந்த குழந்தை இந்த வடிவம் தண்டே உன்ன மாதிரி ஒரு மனுஷன் உலகத்தில் கூட கூடுவான்.
0: புரியுது, யார் யார் சொல்றீங்க?
1: உன்ன மாதிரி ஒரு மனுஷன் குழந்தை கூட கூடும்.
0: என்ன மாதிரியா? ஆஹா, சோ ஸ்வீட். என்ன திடீர்னு என்ன பாசம் காசுனாதன், என்ன அள வச்சிடாதீங்க.
1: நான் அள வைக்க இல்லைங்க. நான் ஒரு நாளும் உடல் மழை வைக்கல. நல்ல குழந்தைகள் பிறந்து நல்ல கருத்துக்களை எல்லாரும் ஏழைகள் இந்த கருத்து கேட்கறதெல்லாம் பெரிய படிச்சோம். இந்த ஏழைகள் நீங்கள் பெரிய ஒட்டதாரி அதுதான் கடைசி வரையும் நான் ஒரு கால் இங்க என்ன கோயிலுக்கு நீங்க கோயிலுக்குள்ள கடைச்சி வச்சிருக்கோம். நானும் எந்த மனுஷன் வந்து உங்களை வாழ்த்தோணும்.
0: என்ன ஒரு லவ் சீரிஸ் என்ன வந்து ரொம்ப நிகழ வச்சு.
1: குழந்தை கோயிலுக்கு போய்க்குள்ள எங்களுக்கு அடிச்சு போடுவோம், நாங்க உடனே ஒழிக்கிட்டு வரோம். எனக்கு 32 வயதுல மகன், 30 வயதுல மகள்,
0: எல்லாரும் சிறப்பா இருப்பாங்க.
1: நாங்க எங்களோட இந்த குடும்பம் ஐயா 10 ஆம்பளை பிள்ளையும் 4 பொம்பளை பிள்ளையும்.
0: என்ன சொல்றீங்க, 14 பேரா கூட பிறந்தவங்க?
1: ரெண்டு பேரும்
0: வளமையா. நீங்க ஏதாவது ஒரு விருப்ப பாடலை கேட்க ஆசைப்படுவீங்களா? என்ன பாடல் கேட்க விருப்பம்?
1: ஒண்ணு
0: கேட்பேன்.
1: இன்றைக்கு நாங்கள் முடிஞ்ச பாட்டு இந்த ஆசை முகம் படம் இருக்குல்ல,
0: ஆசை முகம். ஓகே,
1: அந்த பாட்டு நாடொரு மேடை பொழுதல் நடிப்பு அவன் தான் நினைவு.
0: நாளொரு மேடை பொழுதொரு வண்ணம் இல்லையா? பொழுதொரு வண்ணமா இல்ல நடிப்பா?
1: நாடொரு மேடை பொழுதொரு வண்ணம் அவன் பேர் நடிக்கிறது.
0: ஆசை வந்து என்னை காதலித்தால் மட்டும் என்னை, அந்த பாட்டு தான்
1: இருக்கு. நீங்க
0: ஓகே எடுக்கிறேன். நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் அந்த பாட்டு தெரியும், அதுவா சொல்றீங்க? ஓகே, அந்த பாட்டு தெரியும். நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் அந்த பாட்டு.
1: எந்த குழந்தைகளை பண்றது தெரிஞ்சவரியா? 3 பாட்டு என்ன என்ன 3 பாட்டு இருக்கிறது? சிந்தித்தா திருப்பு வரும், மனங்கொண்டா அழுக வரும். அந்த பாட்டு நாளைக்கு
0: போடுவோம். இன்னைக்கு இந்த பாட்டு கண்டிப்பா நான் உங்களுக்காக போடுறேன். சரியா?
1: நன்றி ஐயா.
0: நன்றி.
1: எந்த குழந்தை? நான்
0: கடைசி நேர் இணைப்பில் இந்த நிகழ்ச்சியின் கடைசி நேர் டைம் தாண்டி போனாலும் எப்படி விட முடியும்? ஹலோ
2: ஹலோ, வணக்கம். இந்த பாட்டு நான் ஒரு மேடை நீ ஒரு குழந்தை ஒருவர் மடியிலே பாட்டா?
0: இல்ல, இது ஆசைமுகம் திரைப்படத்துல தான். நாள் ஒரு மேடை பொழுதூர், கரெக்ட். நாள் ஒரு மேடை பொழுதூர் நடிப்பு, கரெக்ட். நீங்க நீங்க இன்னொரு தடவை பாடுங்க ப்ளீஸ். நீங்க ஒரு என்சைக்ளோபீடியா தான், டவுட்டே இல்லை எனக்கு.
2: ஒரு மேடை நீ நின்னும் ஒருவர் மடியிலே ஒருவர் அடி நானே.
0: அப்படியா, அந்த பாட்டா? ஓகே, நான் பாக்குறேன். இது வந்து ஆக்சுவலி அவர் கேட்டது வந்து வேற பாட்டு நினைக்கிறேன். ஆனா இந்த பாட்டு நல்லா தான் இருந்தது. ஒரு வாரமே ஒரு வருஷம் மாதிரி தெரியுது, அவ்வளவு லவ் நமக்குள்ள. நீங்க என்ன மான்ட்ரியல் போயிட்டீங்களா, என்ன இனிமே போக போறீங்களா? பதினெட்டு தான் போறீங்க. அன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் காத்திருக்குது, நியூஸ்ல எல்லாம் வரப்போகுது. நான்கு வாலிபர்கள் சேர்ந்து செய்த அட்டூழியத்தில் கதிகலங்கி போன மான்ட்ரியல் நகரம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வரும். சூப்பரா இருக்கேன், சிறப்பா இருக்கேன். பல விஷயங்கள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்கு, இருந்தாலும் நம்ம ஜாலியா தானே இருக்கணும்.
2: இன்னைக்கு
0: வருவீங்க, யார் சொன்னது? ஓ, ரஜி சொன்னாங்களா? ஆமா, திங்கள்ல இருந்தே வந்துடும் அப்படின்னு. ஓகே ஓகே, ஆமா
2: சொன்னாங்க. ஒன்னும் தலைப்பட தெரியும், இப்பதான் வந்தேன் ரேடியோக்கு.
0: தலைப்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து உங்களோட விருப்ப பாடல் என்னன்னு கேட்டுட்டு, டிபி இருக்கு இல்லையா ஃபோனில், வந்து டிபி செட் பண்ணுவாங்கல்ல ஃபோட்டோ, அதில் வந்து நீங்கள் யாருடைய புகைப்படத்தை வச்சுருக்கீங்க? நயன்தாராவா?
2: நிறைய படம் வச்சிருக்கேன்.
0: அதான் அதான் நான் கேட்டேன். ரவி பாலா சொன்னாரு, நான் வந்து இது முருகர் போட்டோ ஜோடியாக இருக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டிபியில வள்ளியும் செகண்ட் டிபியில தீவானியமா
2: அப்படின்னு. நீங்க எனக்கு நிறைய இருக்கு.
0: அது சரி, ரைட்டு ரைட்டு, சூப்பர். இல்லை, எல்லாம் அப்படியே சுமாராக தான் ஓடிட்டு இருக்குது. இன்னும் அப்டேட்ஸ் எதுவும் வரல, வரும், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரியா? ம், ஓகே.
2: என்ன பாட்டு போடுவேன்?
0: என்ன பாட்டு?
2: வெளிச்சம் படத்துலேருந்து
0: சொல்லி
2: துள்ளி போகும் பெண்ணே சொல்லி கொண்டு அந்த
0: பாட்டு. துள்ளி துள்ளி வெளிச்சம் படத்துல இருந்தா?
2: ஆமாம்.
0: ஓகே. ஆனால் சூப்பர் விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் மட்டும்தான் வந்து பாட்டு கேட்கும்போது திரைப்படத்துடைய பேரையும் சொல்லி கேட்பீங்க. அதனால என்னோட வேலையை வந்து ரொம்ப ஈஸியாக்குறீங்க, ரொம்ப நன்றி அதற்காக.
2: எனக்கு நன்றி. எனக்கு நோவலாக பாட்டு என்றாலே அதுக்குள்ள பூந்து இது
0: விளையாடுவீங்க. தெரியுது, தெரியும். எஸ் ஐ நோ, நீங்கள் அதில் மிகப்பெரிய டேலண்டட்னு தெரியும். நன்றி, நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி, அவ்வளோதான், முடிஞ்சது. இது இதோட இதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. இப்போ செய்திகள், செய்திகளை தொடர்ந்து என்றும் கலக்கல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். உங்களுக்காக செய்திகளும் இருக்குது, அதே சமயம் நம்மளுடைய மறைந்த பாக்கியராஜை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசியாகணும். அதோடைய கண்டென்ட் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். செய்திகளை தொடர்ந்து சந்திப்போம்.
3: நாடாளுமன்ற சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்னவுக்கு எதிராக மிக விரைவில் நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வருவதற்கு எதிர்க்கட்சிகள் தீர்மானித்துள்ளன என்ற தகவல் வெளியாகியுள்ளது. கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தினூடாக சுமார் 42 லட்சம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளை சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் கொண்டு செல்ல முயன்ற சீன நாட்டு பெண் ஒருவர் சுங்க அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சீனாவில் 2026 கூடைக்கால சமையல் கலைஞர்கள் போட்டியில் இலங்கை சமையல் குழு வெள்ளிப்பதக்கத்தை வென்று சமையல் துறையில் புதிய சாதனைகளை படைத்துள்ளது. ஜனாதிபதியின் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நாடே ஒன்றாக தேசிய திட்டத்தின் கீழ் கடல் மற்றும் வான்வெளி போதைப்பொருள் கடத்தல்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் பல்வேறு புதிய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன என்று போதைப்பொருள் பிரிவு காவல்துறை அதிபர் அசோக தர்மசேன தெரிவித்துள்ளார். தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எதிர்வரும் தேர்தல்களில் அரசு ஊழியர்களின் வாக்குகள்

0: இருந்த நிலையில் தற்பொழுது அதனை 30 லட்சமாக உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசிதழ் வெளியிட்டிருக்கின்றது. நேற்று இடம்பெற்ற டொரண்டோவின் வருடாந்த பிரைட் அணிவகுப்பில் பிரதமர் உட்பட வானவில் வண்ண ஆடைகளை அணிந்திருந்த பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டனர். ஹிபேனியா எண்ணெய்த்தளத்தில் அண்மையில் ஏற்பட்ட எண்ணெய் மற்றும் வாயு கசிவு தீ விபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று நியூஃபண்ட்லேண்ட் மற்றும் லாப்ரடோர் கடல்சார் எரிசக்தி துறையை கண்காணிக்கும் முகமை தெரிவித்துள்ளது. 1992 கொன்கார்டியா பல்கலைக்கழகத்தில் 4 பேரை சுட்டுக் கொன்ற வலேரி ஃபென்கான்ட் தனது 86வது வயதில் சனிக்கிழமை கியூபெக் சிறையில் இயற்கை காரணங்களினால் மரணமடைந்ததாக கனடாவின் சீர்திருத்த சேவை அமைப்பு தெரிவித்திருக்கின்றது. யுக்ரைன் போர்க்களத்தின் முன்னணியில் உள்ள ஒரு ரஷ்ய வீரரின் சராசரி ஆயுர்காலம் வெறும் 20 முதல் 35 நிமிடங்கள் மட்டுமே என்று ரஷ்ய போர் செய்திகளை வெளியிடும் வலைப்பதிவாளர்கள் தெரிவித்துள்ளனர். தெற்கு லெபனானில் நேற்று இஸ்ரேலிய ராணுவம் பெரிய சுரங்கப்பாதையை அழித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் உரிமை தங்களுக்கு இருப்பதாக ஈரான் ஆதரவு ஹெஸ்புல்லா தெரிவித்துள்ளது. பங்களாதேஷில் கடந்த 2024 மாணவர் போராட்டங்களின் விளைவாக ஆட்சியை இழந்து நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்துக்குள்ளான முன்னாள் பிரதமர் மற்றும் அவாமி லீக் கட்சியின் தலைவர் ஷேக் ஹசீனா தான் இந்த ஆண்டே தனது தாய்நாட்டுக்கு திரும்ப உள்ளதாக அதிரடியாக அறிவித்திருக்கின்றார். வெனிசுலாவில் இரட்டை நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு 4 நாட்களுக்கு பிறகு நேற்று தினம் மீட்புக் குழுவினர் இடிபாடுகளில் இருந்து ஒரு தந்தையையும் அவரது மகனையும் உயிருடன் மீட்டிருக்கின்றனர். நாடாளுமன்ற சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்னவுக்கு எதிராக மிக விரைவில் நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வருவதற்கு எதிர்க்கட்சிகள் தீர்மானித்துள்ளன என்ற தகவல் வெளியாகியுள்ளது. கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமானநிலையத்தினூடாக சுமார் 42 லட்சம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளை சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் கொண்டு செல்ல முயன்ற சீன நாட்டு பெண் ஒருவர் சுங்க அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். முல்லைத்தீவு கரைத்துறை பெற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கேப்பா பிளவு பகுதி மக்கள் தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இன்றும் தொடர்கின்றது. போதைப்பொருள் பழக்கத்திற்கு எதிரான போராட்டம் தனிநபர்களிடமிருந்து தொடங்கி இந்தியா தழுவிய இயக்கமாக வளர வேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ரேபிஸ் தொற்று ஏற்படுவதை தடுக்க வவ்வால்களுடன் ஏதேனும் தொடர்பு ஏற்பட்டால் மக்கள் மருத்துவ உதவியை நாட வேண்டும் என்று மருத்துவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர். ஜெர்மனி, போலந்து மற்றும் செக் குடியரசு ஆகிய நாடுகளில் மிக அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகியுள்ளது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.

0: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: தேடி மச்சினியே, குனிஞ்சா நிமிந்தா மன தீப்புடிக்குது அணைச்சு கொள்ளடியோ.
2: சீனி சக்கரையே செருப்புல சேதவிக்கிறியே, அசந்தா அசந்தா மன பூர்த்தி இருக்குது.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
2: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: Jewelers.
5: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kondirukkindirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
5: செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
4: செல்லம் இல்லடா, செல்வம்.
5: சரி சரி.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200. 9056677200. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475057773. சோல் அண்ட் ஃபயர் events.kilikoot.ca.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் கலக்கல் நிகழ்ச்சி. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மிகப்பெரிய 2 தமிழ் சினிமாவுடைய இயக்குனர் ஜாம்பவான்களை வந்து நம்ம இழந்துட்டோம். ஆனால் அவங்க விட்டுட்டு போன அவங்களுடைய படைப்புகள் எல்லாமே இப்போ வந்து மறுபடியும் நம்ம ரீவிசிட் பண்ணி செரிஷ் பண்ண வேண்டிய விஷயம். எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் டிரெக்டர்ஸில் ஒருத்தர் வந்து பாக்யராஜ். யாருக்கெல்லாம் வந்து அவரோட இயக்கம் பிடிக்குமோ அதே மாதிரி அவருக்குன்னு மிகப்பெரிய ஃபேன் கிளப் இருக்குது. அவரோட நடிப்புக்கு, அவரோட நடிப்பும் பயங்கர வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப ஓவர் ஹீரோயிஸ்டிக்காக இருக்காது. முக்கியமாக வந்து அவர் முழிக்கிறது, அவர் பண்ணுற சொதப்பல், அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு லேமேன், ஒரு சாதாரண மனிதன் வந்து எப்படி கதாநாயகன் ஆகிறார் அப்படின்ற மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் சூப்பராக கொடுத்துருப்பார். இவர் வந்து சினிமாவுக்காகவே பெத்தெடுக்கப்பட்ட ஒரு படைப்பு, ஒரு பிறப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ படைப்புகள் இவரோடதில். முதல்ல டு ஸ்டார்ட் வித், எல்லாரும் வந்து இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், பாரதிராஜா எடுத்ததுலே வந்து ஒரு பயங்கரமான படம் வந்து சிவப்பு ரோஜாக்கள் இல்லையா. இந்த ஒரு சிவப்பு ரோஜாக்களுடைய ஜானர் வந்து யாருமே எதிர்பார்க்காத டைமில் வந்த படம். அது வந்து எப்பயும் 1978 அப்போல்லாம் வந்து இந்த மர்டர் மிஸ்டரி, சீரியல் கில்லிங், இதெல்லாம் வந்து ஒரு வே அஹெட் திங்க் பண்ணி எடுத்த ஒரு பயங்கரமான படம். அள்ளு விட்டுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு படம் இல்லையா. இந்த படத்துக்கு, சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்துக்கு டைலாக்ஸ் எழுதுனது யார் தெரியுமா? அது பாக்யராஜ் தான். ஸோ அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டராக பல வருஷம் இருந்தார் பாக்யராஜ். வந்து பாரதிராஜா சார் கூடயே வந்து பல வருடம் அசிஸ்டண்ட்டாக இருந்து, அசோசியேட்டாக இருந்து, கோ டிரெக்டராக இருந்து, அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், டயலாக் ரைட்டர், ஸ்டோரி ரைட்டர்னு நிறைய கதாபாத்திரம் வந்து அதுக்கப்புறம் தான் டைரக்ட் பண்ண ஆரம்பித்தார். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னலாம் நான் சொல்கிறேன். நிறம் மாறாத பூக்கள், இந்த நிறம் மாறாத பூக்கள் படத்தை எடுக்கிறதுக்கு முதல் காரணமே வந்து பாக்யராஜ் தான். ஏன்னா நிறம் மாறாத போக்களுடைய கதையே இவரோட தான். இவர் தான் வந்து அந்த படத்துக்கு கதை எழுதினார். அதுக்கப்புறம் தான் வந்து அது ஸ்க்ரீன் பிளே ஆகி அது வந்து டைரெக்ட் பண்ணது வேறு. ஆனால் ஸ்டோரி வந்து இவரோட தான். அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு படம் வந்து 1979 வந்த படம். இது வந்து ஒரு ரொமான்டிக் ட்ராமா. இது கோ ரைட் பண்ணதான் வந்து பாரதிராஜா. உண்மை ஒரிஜினல் கதை வந்து பாக்யராஜ் சொல்லி அந்த கதையை நரேட் பண்ணி இது நல்லா இருக்கியா இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அவரும் வந்து கொஞ்சம் மேலே கொஞ்சம் 1-2 பாயிண்ட் அந்த குரூப் டிஸ்கஷனில் சேர்ந்து தான் அதுக்கப்புறம் பாரதிராஜா அந்த திரைப்படத்தை எடுத்தார். இது வந்து இன்னொரு விஷயம். அதுக்கப்புறம் வர்றோம் புதிய வார்ப்புகள் இருக்கு இல்லையா. புதிய வார்ப்புகள் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு சப்ஜெக்டு. இதில் வந்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னா, இதுலேயும் வந்து இந்த திரைப்படத்தை வந்து பாரதி ராஜா கோரைட் பண்ணியிருக்காரு. ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்க்ரீன் பிளே இவர் தான் பண்ணியிருக்காரு. பாக்யராஜ் வந்து அந்த படத்தில் வந்து அவர் வந்து நடித்தும் ப்ரொடியூஸும் வந்து கோ ப்ரொடியூஸ் பண்ணதும் வந்து பாரதி ராஜா. ஸோ எப்படி ஒரு இதில் என்ன பியூட்டின்னா, புதிய வார்ப்புகளில் ஒரு டைரக்டர் தன்னுடைய அசிஸ்டண்ட் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தா இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம். லிட்ரலி வந்து பெறாத மகன் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் ட்ரீட் பண்ணியிருக்காரு இவரை. அதனால தானவோ என்னவோ முதல்ல புள்ளை இறந்தார், அதுக்கப்புறம் தகப்பன் இறந்தார், அதுக்கப்புறம் வளர்ப்பு புள்ள மாதிரி வளர்த்த இவரும் வந்து இப்போ நம்மளை விட்டு போயிட்டார். மனோஜ், அப்புறம் பாரதிராஜா, இப்போ பாக்யராஜ், இந்த மூணு பேருமே வந்து ஐ திங்க் எல்லாம் இது வந்து எழுதப்படாத விதின்னு நினைக்கிறேன். அப்படி போயிடுச்சு. அதுக்கப்புறம் கன்னி பருவத்திலே அப்படின்ற ஒரு படத்துக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து இவர் தான் எடுத்திருக்காரு. ஆக்சுவலி டு பி ஹானஸ்ட், கன்னி பருவத்திலேன்ற படத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நான் வந்து இவரை பற்றி சில டேட்டாஸ் எடுக்கும்போது தான் வந்து இது வந்தது. உடனே நான் மார்க் பண்ணி வச்சிட்டேன், கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பார்க்குறோன்னு. இது ஆக்சுவலி யூடியூப்லேயுமே இருக்குது. கன்னி பருவத்திலே படத்தை நான் எப்படி மிஸ் பண்ணனே எனக்கு தெரில. ஏன்னா இது வந்து இதோடைய ஸ்க்ரீன் பிளே வந்து எழுந்தது பாக்யராஜ் தானமா. ஸோ அதுக்காகவே வந்து இதை நான் பார்க்கணும். இது வந்து இந்த திரைப்படத்தை இயக்குனது வந்து பி வி பாலகுரு அப்படின்றவர் தான் வந்து இயக்கியிருக்காரு. இதில் வந்து திரைப்படத்தில் ராஜேஷ் வந்து நடிச்சிருக்காரு. இந்த படம் வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. கன்னி பருவத்திலே அப்படின்ற படம் வந்து இப்போ தான் இவர் ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஆஹா, அப்போ கண்டிப்பாக பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து ஒவ்வொன்றா வருது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவர் சுவர் இல்லாத சித்திரங்கள், அந்த படத்தை வந்து நீங்கள் எல்லாம் இதெல்லாம் ரீவிசிட் பண்ண வேண்டிய படங்கள். என்ன ஒரு இன்டென்ஸ், கண்டிப்பாக நிறைய ஃபாரின் ஃபிலிம்ஸ் பார்த்து சினிமாவில் எப்படி ஒரு ஃப்ரேமை வைக்கணும், எப்படி ஒரு சீனை வந்து நரேட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து ரத்தம் சதை நாடி நரம்பு எல்லாத்துலேயும் சினிமா வெறி ஊறி போன ஒருத்தரால் தான் இந்த மாதிரி கதை சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு தான் இந்த சுவர் இல்லாத சித்திரங்கள் திரைப்படம். இதில் ரெண்டு சீனை வந்து நான் ரீவிசிட் பண்ணி ஆகணும்னு சொல்லி பண்ணது. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து ரைட்டராக இருந்த படம் வந்து பாமா ருக்மணி ப்ளஸ் இவரே தான் அதில் நடிச்சிருப்பார். இவர் தான் அந்த படத்துக்கு ரைட்டரு, இவர் தான் ஸ்க்ரீன் பிளே ரைட்டரும் இவர் தான். என்ன ஒரு படம் அப்படின்னா, ஸ்டோரினா என்ன, ஸ்க்ரீன் பிளேனா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு சின்னதாக லேமன் லாங்குவேஜில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ கதை வந்து எப்படி இருக்கும்னா, பாட்டி வடை சுட்டு இருந்தாங்க, அப்போ ஒரு காக்கா வந்தது, வடையை திருடிட்டு போச்சு. இது வந்து கதை. இப்போ ஸ்க்ரீன் பிளேனா எப்படி இருக்கும்னா, எந்த இடத்துல நடக்குது ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷாட், அதுதான் வைட் ஷாட்டில் வைப்பாங்க. பாட்டிக்கு என்ன வயசு இருக்கும், பாட்டின்னா என்ன 60 வயசு பாட்டியா 65 எப்படி இருப்பாங்க பாட்டி, பாட்டி வந்து கலர் ப்ளவுஸ் போட்டிருப்பாங்களா இல்லை வெள்ளை புடவை கட்டியிருப்பாங்களா இல்லை ப்ளவுஸே போடாமல் இருப்பாங்களா, காலையில் வந்து காதில் தொங்கட்டாக இருக்குமா, பொட்டு இருக்குமா, பூ வச்சுருப்பாங்களா, கருப்பு முடியா வெள்ளை முடியா, இத்தனையும் வந்து டீட்டெயிலிங்கில் போகும். அதுக்கப்புறம் பாட்டி வந்து காலை நீட்டிட்டு உக்காந்து வடசட்டியில் சுட்டுட்ருக்காங்களா இல்லை நின்று கிச்சனில் சுட்டுட்ருக்காங்களா இல்லை தள்ளுவண்டி வச்சு அது மேலே கடாயை வச்சு அது மேலே வடை சுட்டு இருக்காங்களா, வடை சுட்டுற ஆம்பியன்ஸ் அந்த செட்டப் எங்கே இருக்குது, ரோட்டு கடையில் வந்து சுடுறாங்களா வீட்டுக்குள்ளே வடை சுட்டு இருக்காங்களா இல்லை பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி கொல்லப்புறத்தில் வச்சு சுட்டுட்டு இருக்காங்களா இல்லை மண்டபத்தில் சுட்டு இருக்காங்களா, இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த காக்கா அதுக்குன்னு ஷாட்டு வைப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷாட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பாட்டி வந்து ஃபஸ்ட்டு தலையை சொறிங்க, தலையை சொறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த பாத்திரத்தில் இருக்கிற அந்த மாவை எடுத்து அந்த வடை சுடுற வடை மாவை எடுத்து ஒரு தடவை இப்படி கையில் போட்டு இப்படி தட்டுங்க, தட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் சிரிப்பு ஒரு ஸ்மைலோடு அப்படியே அதை வந்து அப்படியே போடுங்க, உள்ளே போடுறப்ப அந்த தண்ணியில் அந்த எண்ணெயில் அது போட்டு சஸ்ன்னு சவுண்டு வர்றப்ப கண்ணை சுருக்குங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க அப்படியே ஃபுல்லாக. இதுதான் டிரெக்ஷன். அதில் இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வச்சு பாட்டிக்கு என்ன வயசு, எங்கே நடக்குது கதை, என்ன கலர் டோனு, எப்படி போகுது அடுத்து இந்த டைலாக் எங்கே திரும்பி எப்படி பேசணும், ஒரு டைலாக் இவங்க சொன்ன உடனே அதுக்கு கவுண்டர் என்ன வரும், அந்த இடத்துல எப்படி காகத்தோட என்ட்ரி எங்கிருந்து கொடுக்குது, காகத்துக்கு பின்னாடி சஜஷன் ஷாட்டை வைக்கிறோமா, இவ்வளோ விஷயத்தை பார்க்குறது தான் ஸ்க்ரீன் பிளே. ஸோ அதெல்லாத்தையும் எக்ஸலண்ட்டாக பண்ணக்கூடிய ஒருத்தர், இவருடைய பிரில்லியன் ஸ்க்ரீன் பிளே வந்து நான் எந்த படம் நான் சொல்கிறேன், அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்க வேண்டிய படம். அப்புறம் ஒரு கை ஓசை, அதுதும் அதுலேயும் வந்து இவர் வந்து ஃபுல்லாக டைரக்டும் பண்ணார், ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கும் பண்ணார், கதையும் எழுதினார் இவர் தான். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸலண்ட் படம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே கரியரில் வந்து மலை மாதிரி ஏறி ஒரு பீக்கில் அடிக்கிறார் படங்கள் ஒவ்வொன்றும், எக்ஸ்ட்ராடினரியான படங்கள். அதுக்கப்புறம் இளமை கோலம்னு இன்னொரு இன்டென்ஸான படம், அதுக்கப்புறம் வர்றது வந்து மௌனகீதங்கள், அது ஒரு இன்டென்ஸான படம். இவருடைய படத்தில் வந்து பியூட்டி என்னென்னா மௌனகீதங்கள், எல்லா படத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சீரியஸான சப்ஜெக்டாக இருந்தாலும் இவருடைய படத்தில் காமெடி வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆகும். காமெடிக்குன்னே வந்து இன்ன வரைக்குமே நீங்கள் ரீவிசிட் பண்ணி யூடியூப்ல என்ன போய் பார்க்கும்போது காமெடிக்காகவே வந்து இவர் படத்தை பார்க்கறது உண்டு. இப்போ இது வரைக்கும் எப்படி வந்துட்டு இருந்ததா, இப்போ 1981 ஆரம்பிக்குது இவருடைய பீக் ரைடு. இதில் இன்று போய் நாளை வா, இது வந்து எத்தனை தடவை பார்த்தாலும் வந்து நீங்கள் வந்து விழுந்து விழுந்து சிரிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். இந்த இன்று போய் நாளை வா திரைப்படம் வந்து இப்போ நான் ரீவிசிட் பண்ணணுன்னு நீங்கள் எப்படி டெய்லி சுப்பிரபாதம் கேட்குறோம்ல, அந்த மாதிரி இந்த படத்தை பார்க்கலாம். வாரத்துக்கு ஒரு முறையாவது ஒரு 2-3 சீன் பார்த்துருவேன். அந்த அளவுக்கு வந்து எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே பிடிச்ச படம் இன்று போய் நாளை வா. இது ரீவிசிட் பண்ணுறதுல டாப்பில் இருக்க வேண்டிய ஒரு படமாக இந்த படத்தை நீங்கள் வச்சுக்கோங்க. இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி மூவி. ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்க்கு வந்து இவர் கொண்டு வந்த ஜானர் என்ன அப்படின்னா, படத்தில் வந்து ஒரு ஹீரோ இருக்கணும், ஒரு வில்லன் இருக்கணும், ஒரு ஹீரோயின் இருக்கணும், ஒரு ரேப் சீன் இருக்கணும், ஒரு ஃபைட் இருக்கணும், ஒரு பாட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டெம்ப்ளேட் இருந்தது. இவரும் அதே டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ணுவார். ஆனால் கதை அப்படி இருந்தாலும் இவரோட ஸ்க்ரீன் பிளேயில் என்டையர் அந்த லுக்கே வந்து மாற்றிடுவார். அதுதான் அதோடய பியூட்டி. இப்போ உதாரணத்துக்கு ஹீரோயின் வந்து யார் உன்னை உண்மையாகவே வந்து காதலிக்கிறாங்க அப்படின்னு தெரியணுமா, அப்போனா நீ இதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு ஐடியா கொடுப்பாங்க. என்னாச்சு இந்த மைக்கு, மைக்கு பரபரங்குது. ஹலோ, நான் பேசுகிறது கேட்குதா உங்களுக்கு? ஆ ஓகே. ஒரு ஐடியா கொடுப்பாங்க ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு, உன்னை ஆல்ரெடி வந்து ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டார், அதனால் நீங்கள் வந்து நீங்கள் வேர்ஜின் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பிட்டை போடு. அதுக்கப்புறம் எவன்லாம் கலந்துக்கிறானோ அவனையெல்லாம் விட்டுட்டு உண்மையிலே காதலிக்கிறான், உன்னை காதலிக்கிறவனாக இருந்தால் கண்டிப்பாக அவங்ககிட்ட வருவான் அப்படின்ற மாதிரி ஒரு ஹைண்ட்டு. அது செம கான்செப்ட் இல்லை? அதுதான் வந்து கதையுடைய ஆக்சுவலி ஒன்லைனர். உங்கள் உன்னை வந்து ஒரு 4 பேர் லவ் பண்ணுவாங்க, 3 பேர் லவ் பண்ணுவாங்க, அதில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே வந்து எவன்லாம் வந்து உண்மையாக உன்னை காதலிக்கிறோம் ஓடிடுவான். என்ன நடந்தாலும் உனக்கு என்ன வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி நடந்திருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது முக்கியம் இல்லை, உன் இனிமே என் கூட நீ மாலை போகிறதா முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த பொண்ணு வந்து அந்த பையன் வந்து அந்த பொண்ணை வந்து கைப்பிடிக்கிறான். இதுதான் ஒன்லைனர் கதை. ஆனால் இதை அவர் எடுத்திருக்கிற ஸ்க்ரீன் பிளேயில் பிளாட்டிங்ஸ் இருக்கும் பாருங்கள். ஐயோ, இன்று போய் நாளைவா ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூவி. ஒவ்வொரு கேரக்டரும் வந்து இப்போ மனசில் அப்படியே நிற்கும். நீங்கள் எந்த கேரக்டரை பார்த்தாலும் அது வந்து எப்படி அவங்க அந்த கேரக்டரை ஸ்கிரிப்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி. இன்ன வரைக்குமே இவரோட இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, ஹிந்தி வாத்தியார் ஏ கா ஹிந்தி அப்படின்னு சொன்னாலே உடனே தமிழ் மக்கள் எல்லாருமே வந்து தெரிஞ்சு வச்சுருக்கிற ஒரே விஷயம், ஒரு ஊரில் ஒரு பையன் வாழ்ந்து வந்தான், அதுதான் அந்த ஏ காவ் மே ஏ கிசான் ரக தாத்தா ரகு தாத்தா. இது வந்து நார்த் இந்தியாவில் வந்து என்ன இது, எதுக்கு இதை அடிக்கடி இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. பட் நமக்கு மட்டும் தான் தெரியும் இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் அடங்கியிருக்குன்னு சொல்லி அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஐட்டம். அதையும் வந்து இவர் கைப்பட எழுதின ஸ்கிரிப்ட் அது. அதுக்கப்புறம் விடியும் வரை காத்துரு, அது ஒரு அதை பற்றியும் சொல்லலாம். எனக்கு அடுத்து வர்றதான் இன்னொரு எக்ஸ்ட்ராடினரி சப்ஜெக்ட். இது வந்து அந்த 7 நாட்கள் இப்போவும் வந்து நீங்கள் ரீவிசிட் பண்ணக்கூடிய எவ்வளோ கோபி அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக்கை போட்டாலே தெரிஞ்சிடும் ஓகே அந்த 7 நாட்களில் அப்படின்னு. அந்த படத்தில் நாங்கள் எல்லோரும் கேங்காக விழுந்து விழுந்து சிரித்த சீன் எதுன்னா, இவர் வந்து பாத்ரூமில் குளிச்சுட்டு இருப்பார். அப்போ லாக் வேலை செய்யாது. அப்போ வந்து காஜா அவர் பையன் பேர் என்ன, காஜா மறந்துட்டேன், கரெக்ட் சுதான் நான் கரெக்டாக ஞாபகம் வச்சு சொல்லுவார்னு நினைக்கிறேன். அவர் வந்து நீ ஏடோ நான் குளிக்க போகிறேன், லாக் வேலை செய்யலை, இங்கே இருந்து பார்த்துக்க யாரும் வராமல் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போயிடுவார். அப்போ கரெக்டாக சாவு மேலே வரும். எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க, அப்போல்லாம் ஸ்ட்ரீட்டில் அப்படி தான் இருக்கும், தெருவில் வந்து சாவு ஊர்வலம் போச்சுன்னா ஐயோ பாவம்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. அது ஒரு சைடு நினச்சாலும் அதுக்கு முன்னாடி வாசிச்சுட்டு போவாங்க செம்மையாக. வீட்டில் நீங்கள் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு லைட்டாக ஒரு டான்ஸ் ஆடணும்னு தோணும். நான் எனக்கு அதுவும் நான் ஏன் தெருவிலையும் வந்து இதே மாதிரி சாவு போகும். ஆனால் ஐயோ பாவம் யார் இறந்துட்டாங்களோ தெரிலன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் நானும் எங்கன்னும் பின்னாடி வந்து அந்த சாவு குத்துக்கு பின் வீட்டுக்குள்ளார வந்து டான்ஸ் ஆடிட்டுருப்போம். அதே மாதிரி ஒரு குளிச்சு சோப் போட்டுனே வந்து ஒரு டான்ஸ் ஒன்று போடுவார், வேறு லெவலில் இருக்கும். அந்த சீன்லாம் வந்து பார்த்து சிரித்தது அளவே இல்லை. அப்புறம் நான் வாத்து அப்படின்னு சொல்கிற சீன் ஆகட்டும், பியூட்டிஃபுல்லான மூவி. அந்த 7 நாட்கள் அதே மாதிரி லிஸ்ட்டில் வந்து டாப்பில் இருக்கிற ஒரு படம். அப்புறம் தூரல் நின்று போச்சு. ஒவ்வொரு படத்திலையும் வந்து டிஃப்ரென்ஸ் காட்டணும் அப்படின்றதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு ஆள். தூரல் நின்று போச்சில் கண்டிப்பாக வந்து செகண்ட் ஹாஃபை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் ஹாஃப் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, செகண்ட் ஹாஃபை டீட்டெயிலாக பார்த்துருக்க மாட்டீங்க. அதை நீங்கள் நிச்சயமாக பார்த்தே ஆகணும். அப்புறம் பொய் சாட்சி, டார்லிங் டார்லிங் டார்லிங். இந்த டார்லிங் டார்லிங்லேயும் வந்து ஓகே, இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், ஹைலைட்டுக்கு வருவோம். இதில் வந்து டார்லிங் டார்லிங்கில் வந்து பியூட்டி என்னென்னா, ஒரு எல்லாருக்குமே இருக்கிற பப்பி லவ் லைஃப்பில் வந்து இப்போ சைல்டுஹுட் லவ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்து போகும். அதை வந்து மெயின் சப்ஜெக்டாக வைக்க மாட்டாங்க. அது சின்ன வயசில் லவ் பண்ண பொண்ணு அதுக்கப்புறம் வந்துச்சு, ஆனால் அந்த பொண்ணு நம்மளை லவ் பண்ணல அப்புறம் போயிடுச்சு. இது வந்து எல்லா பல பேர் வந்து எடுத்த சப்ஜெக்ட் தான். ஆனால் இந்த படத்தில் ஹியூமரோடு வந்து இவர் ஒரு ஸ்க்ரீன் பிளேவை போட்டிருப்பார், எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். அதுக்குன்னு ஒரு கதைக்களம். இப்போ ஸ்க்ரீன் பிளே என்னென்னா, பேசிக் கதை வந்து சைல்டுஹுட்டில் லவ் பண்ண பொண்ணு, அந்த பொண்ணு வந்து அப்புறம் போயிடுச்சு, திருப்பி அது ஊர்லேருந்து வருது, அதை ரிசீவ் பண்ண லவ், அந்த அதே லவ்வை இன்னமும் வச்சுட்டு போகிறாரு. ஆனால் அந்த பொண்ணு வந்து அந்த லவ் எல்லாம் வந்து அந்த ஃபீல் அந்த எந்த எமோஷனல்ஸ்லாம் வராங்க. இது ஐடியா. ஆனால் இந்த பிளாட் எங்கே நடக்குது, ஒரு மலை பிரதேசத்தில் நடக்கணும், ஒரு ஹில் ஸ்டேஷன், ஒரு ஊட்டியில் நடக்குது. அதில் இவங்க யார், இவங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரி என்ன? ஆக்சுவலி பெரிய பங்களா, ஓனர் வேற, ஆனால் அந்த வீட்டில் வேலை செய்கிற ஒருத்தர் அவரோட பையன்தான் இவர்னு சொல்லிட்டு, ஏழை அப்படிங்கிறத சாதாரண ஏழையாக காட்டாமல் அதுக்கு ஒரு பேக்ரவுண்டு வச்சு பிரக்கார வீட்டில் இருக்கிற ஏழை அப்படின்னா எப்படி இருக்கும். ஒவ்வொரு ஸ்க்ரீன் பிளேக்கும் கொடுக்குற கதாபாத்திரத்தோட வெயிட்டேஜுக்கு இவர் எழுதுகிற அந்த அந்த ட்ரீட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அடுத்து வருது முந்தானை முடிச்சு. இதை வந்து எந்த ஒரு டைரக்டரும் வந்து இவ்வளோ இதுவான ரொம்ப ரிஸ்கியான ஒரு சப்ஜெக்டு, இவர் எடுக்கிறது எல்லாமே வந்து லைட்டாக அந்த சைடு போனாலும் படம் வந்து டூ மச் ஆயிரும், இல்லைனா அந்த படம் ஓடாது அப்படின்னு. அந்த பார்டர் லைன், அந்த கரெக்டாக அந்த லைனை பிடிச்சிட்டே நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கயிறு மேலே நடக்கிற மாதிரி அந்த கயிறுலேருந்து ஒரு ஸ்டெப்பு பிசுனாலும் அவ்வளோதான், கீழே விழுந்துருவேன், அதெல்லாம் பாதாளத்தில் விழுந்துருவேன்ற மாதிரி சப்ஜெக்டையே வேணும்னே எடுத்து இவர் வந்து ஹேண்டில் பண்ணுறது. முந்தானை முடிச்சும் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான், அதுலேயும் சிறப்பாக கலக்கியிருப்பார். இதில் வந்து முந்தானை முடிச்சில் தான் வந்து இவருக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டும் வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்னென்ன வருது, அடுத்து தான் என்னுடைய ஃபேவரட் படம் வருது. என்னோடது இல்லை, இது என்னுடைய பேரண்ட்ஸு ப்ளஸ் என்னுடைய மாமாவோடைய மோஸ்ட் ஃபேவரட் மூவி. ஆக்சுவலி சினிமாவில் வர்றதுக்கு சினிமா போகலாமே, சினிமா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, சினிமா நல்லா இருக்குது, நம்ம ஏன் வந்து சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளார போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, என்ன எப் நான் ரொம்ப சின்ன பையன் அப்பயே வந்து என்னை இன்ஸ்பயர் பண்ண படங்களில் ஒன்று தான் வந்து தாவணி கனவுகள். எப்படி வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வேலை செய்துன்னு எதுவுமே சினிமாவை பற்றி தெரியாதவங்களுக்கும் தெரிய வச்ச ஒரு படமாக இருக்கும் தாவணி கனவுகளில். அந்த சீன் வந்து யாரால் மறக்க முடியும் கரெக்டாக, அந்த சீன் என்ன இது பலாக்கா கலாக்கான்னு சொல்லி நான் இப்போ சொல்கிறேன் பாரு டைலாக் வா அப்படின்னு சொல்லி, தன்னுடைய தங்கச்சி இப்படி வந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி மனசில் வச்சுக்கிட்டு ஒரு சீனை பேசுவார் பா. அதில் வந்து பாரதி ராஜா தான் வந்து இயக்குனராக ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பார். உண்மையிலே இந்த படம் வந்து பாக்யராஜா படம், ஆனால் படத்துக்குள்ளார ஒரு டைரக்ஷன் சீன் ஒன்று இருக்கும், அதில் பாக்யராஜ் வந்து ஆக்டிங் பண்ணதோட பாரதராஜா டைலாகே இல்லாமல் ஒரு சரியான ஆக்டிங் பண்ணியிருப்பார். ப்ளஸ் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இதில் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருப்பார். எக்ஸ்ட்ராடனரியாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்டிங். இந்த படம் வந்து திருப்பி வந்து தெலுங்குலேயும் வந்து அந்த படத்தை வந்து கண்டிப்பாக ஐயோ சூப்பர் படம் அதை எடுத்தே ஆகணும் சொல்லி தாவணி கனவுகள் மறுபடியும் தெலுங்குலேயும் வந்து இந்த படத்தை ரீமேக் பண்ணாங்க. அப்புறம் வருது இப்போ தான் இன்டெலிஜென்ட் பிளே, ஒரு கைதியின் டைரி. கைதியின் டைரி வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு படத்தை வந்து கோரைட் பண்ணது வந்து பாக்யராஜ் தான். பாரதி ராஜா வந்து என்னதான் வந்து அந்த படத்தை எடுத்தாலும் அதை கோரைட் பண்ணி அந்த என்டையர் ஸ்க்ரீன் பிளே அது ஃபுல்லாக வந்து பார்த்தது வந்து இவர் தான். ஸோ கைதியின் டைரி ஒரு மைல் ஸ்டோன் இவரோட லைஃப்பில். அதுக்கப்புறம் வருது தான் சின்ன வீடு. இதுவும் ஒரு கிரேசியான சப்ஜெக்ட்டு. இது எப்படி வந்து ஹியூமராக சொன்னால் அது மக்களுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லி அந்த டெக்னிக்கை கையில் வச்சுக்கிட்டு சிறப்பாக வந்து கையாண்டிருப்பார். இவர் தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, தெலுங்கு சினிமாலையும் சரி ஹிந்தி படங்களும் எடுத்திருக்காரு. அதே தான் கைதியின் டைரியோட ரீமேக். கைதியின் டைரியை வந்து ஹிந்தியிலையும் எடுக்க சொல்லி, ஏன்னா அந்த படம் பயங்கரமான ஹிட்டு படம். ஸோ அதை வந்து ஹிந்தியில் வந்து இவர் தான் வந்து என்னதான் இங்கே வந்து தமிழில் பாரதராஜா பண்ணாலும் இங்கே அங்கே வந்து பாக்கியராஜ் தான் வந்து டைரக்ட் பண்ணார் ஹிந்தியில். அதுவும் அமிதாப் பச்சனை வச்சு டைரக்ட் பண்ண ஒரு படம், சூப்பராக இருக்கும் அந்த படமும். ஆக்ரி ராஸ்தா அப்படின்ற அந்த படம் நீங்கள் கைதியின் டைரியே பாருங்கள். தமிழ் தான் எனக்கு தெரிஞ்சு, அதோடு கம்பேர் பண்ணாலுமே வந்து கைதியின் டைரி தான் செம்மையாக இருக்கும். கமல்ஹாசனோட ஆக்டிங் பிரில்லியண்ட்டாக இருக்கும். எல்லாத்தோட பியூட்டி வந்து அந்த கிளைமேக்ஸினில் அவங்க வச்சு ட்விஸ்ட் தான் சூப்பராக இருக்கும். அப்புறம் எங்கள் சின்ன ராசா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாடர்ன் ஆகிட்டே வர்றாரு. எப்போ இவர் மாடர்ன் ஆக ஆரம்பித்தாரோ இவருடைய கிரவுண்டு வந்து ஃபுல்லாக வந்து இந்த கிராமிய இது செட்டு தான். ஸோ அது எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு எங்கள் சின்ன ராசாலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறாரு. அதுக்கப்புறம் இது நம்ம ஆள் எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்டைலு, கொஞ்சம் கிளாமர், கொஞ்சம் ஃபைட்டு, இது எல்லாத்தையும் வந்து உள்ளே சேர்க்க ஆரம்பித்தார். முன்னாடி வந்து இவர் எடுத்த படங்களில் வந்து பெருசாக கிளாமரே இருக்காது. ஆனால் 87 அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிளாமரை உள்ளே கொண்டு வந்தார். ஏன்னா அந்த ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லி போகிற ஆடியன்ஸ் இல்லை, தேட்டருக்கு வந்து மறுபடியும் வரணும். யார் வராங்க அப்படின்னா வந்து என்டையர் ஃபேமிலியை வந்து பார்க்குறதுக்கு தனியாக சப்ஜெக்ட் வச்சுருக்கேன். பட் ஆனால் கிளாமருங்கிறது கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லி கிளாமருக்கு ஒரு புது ஒரு அத்தியாயமே வச்சு இவர் வந்து இதை ஓட்டினார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 1988 என்னென்னலாம் இவருடைய லிஸ்ட்டில் வந்தது அப்படிங்கிறத இந்த பாடலை தொடர்ந்து நம்ம பேசுவோம்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 41. கல்லாமை. அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

நூறுசாமி அப்படின்ற அந்த அழகான படத்திலிருந்து இந்த பாட்டு கேட்டீங்க. ஆக்சுவலி இப்போ சமீபத்தில் வந்த படத்துலேயே வந்து ரொம்ப கிரவுண்டடாக, ரொம்ப சிம்பிளாக, அழகான ஸ்க்ரீன் பிளேயில் வந்திருக்கிற ஒரு தரமான படம் நூறுசாமி திரைப்படம். கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். சமீபத்தில் வந்ததுலேயே சசியோட இயக்கத்தில் விஜய் ஆண்டனியோட நடிப்பில் வந்திருக்கு. விஜய் ஆண்டனி வந்து இதில் ஒரு ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. பயங்கர ஹீரோவாக தான் நான் நடிப்பேன், நான் கண்டிப்பாக வந்து ஒரு ஹீரோயினோட டான்ஸை ஒன்று தேவை, ஒரு நாலு பேர் இல்லை, பயங்கர ஹெவியாக ஒரு 20 பேர் வரணும், அத்தனை பேரும் நான் புரட்டு போட்டு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு முட்டாள்தனமும் இல்லாத உண்மை சம்பவத்தை வந்து அடிப்படையாக வச்சு வந்த ஒரு அழகான படம். கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். இப்போ மறுபடியும் பாரதி ராஜாவை பற்றி பேசுகிற மாதிரி பாக்கி ராஜ் சாரை பற்றி நிறைய லிஸ்டிங்ஸ் உங்களுக்காக கொடுத்துட்டே இருக்கேன். அந்த வகையில் 87லேருந்து கிளாமர் மஸ்த் ப்ராப்பர் மசாலா படத்தில் இறங்குறாரா, அதுக்கப்புறம் இந்த இது நம்ம ஆள், அதுக்கப்புறம் ஆர்ஆரோ ஆரிராரோ, அப்புறம் பொண்ணு பார்க்க போகிறேன், இதெல்லாத்தையும் வந்து இவர் வரிசையை எடுத்துகிட்ருக்காரு. இதுக்கப்புறம் சரி, இது வந்து பொண்ணு பார்க்க போகிறோம்னா வந்து இவர் டைரக்ட் பண்ணல, ஆனால் வந்து இவருடைய கதை தான் அது. இவர் தான் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கை எழுதினது. அதுக்கப்புறம் வந்து சரி நச்சுன்னு ஒரு படம் பண்ணுப்பா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1990 வந்து அவசர போலீஸ் 100 அப்படின்ற அந்த படத்தை எடுக்கிறாரு. இப்போ கூட வந்து சமீபத்தில் ஏதோ ஒரு படம் வந்து இதை ரிஃப்ளெக்ட் பண்ணி வந்த படம் அப்படின்னு, இதை காப்பி அடிச்சு தான் வந்து இந்த படத்தை ரீசெண்ட் டைமில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி, ஏதோ ஒரு கார்த்திக்குடைய படம், அதில் வந்து போலீஸ் அவர் அவரே எம்ஜிஆராக மாறுவார் அந்த மாதிரி ஒரு படம். ஆனால் இதுக்கு பேசிக் ஐடியா வந்து இங்கிருந்தான் வந்து படத்தை சுட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு புரளி வந்தது. அவசர போலீஸ் வரும் வந்து யூடியூப்லேயே ஃபுல் படமும் இருக்குது, அதுவும் நீங்கள் போய் ரீவிசிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இவருக்கு வந்து பெஸ்ட்டு ஸ்டோரி ரைட்டர், ஆக்சுவலி வந்து எத்தனையோ படத்துக்கு பெஸ்ட்டு ஸ்டோரி எழுதியிருக்காரு. அருமருமையான கதைகள்லாம் வந்து இவர் எழுதியிருந்தாலும் பவுனு பவுனு தான் அப்படின்ற படத்துக்கு வந்து சினிமா எக்ஸ்பிரஸோடைய பெஸ்ட் ஸ்டோரி ரைட்டர் அவார்டு வந்து இவர் வாங்கினார். எக்கச்சக்க படத்துக்கு வந்து இவர் வந்து ஸ்டோரி ரைட்டர் பெஸ்ட் ஸ்டோரி அவார்டு வாங்கியிருக்காரு. இப்போ வருவோம், நீங்கள் ஜென்சி பசங்களாம் இருக்காங்களே, இப்போ ஜென்சி ஜென் ஆல்ஃபா உங்களுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு அடுத்த ஜென்ரேஷன், இப்போ ஏன் பசங்க இப்போ மில்லினியம்க்கு அப்புறம் வந்து பிறந்த ஜென்சி ஜென் ஆல்ஃபா இவங்க எல்லோரும் வந்து இப்போ ஒரு ஃபிலிம் டேஸ்ட்டோடு இருக்காங்க. ஆனால் ஜென்சி ஆல்ஃபா பசங்களுக்குமே வந்து பிடிக்கிற மாதிரி இப்போ நிறைய நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இந்த மணி ஹெய்ஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த பேங்க் ராபரி ஹெய்ஸ்ட் படங்கள் வந்து பயங்கர ஃபேமஸ். ஆனால் 1991லேயே ஒரு பேங்க் ராபரியை வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் பண்ண ஆள் தான் நம்ம தலைமை. அதுக்கப்புறம் தான் வந்து பல ஆங்கில படங்களில் வந்து இந்த டைப் ஆஃப் ஸ்கிரிப்டிங் வந்து வந்தது. இப்போ ரீசெண்டாக வந்த வெப்சீரிஸ் ஆகட்டும், எத்தனையோ படங்கள் திருடங்க வந்து மாஸ்கை போட்டு ஜோக்கர் மாதிரி போய் திருடுவாங்க அப்படின்னு சொல்லி பல படங்கள் வந்தது. ஆனால் 1991லேயே இதை வந்து செம்ம இன்டெலிஜெண்ட்டாக ப்ளே பண்ணி ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம், அதாவது கையில் கொலை பண்ணிடுவாங்க, ஆனால் அவங்க தான் அவர் தான் கொலை பண்ணார்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் ப்ரூஃப் இருக்காது. எப்படி வந்து ப்ரூஃபை வந்து ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ப்ரூஃபே இல்லாததை இருக்குதுன்னு சொல்லி அதை வந்து ஃபேக்காக அதுக்கப்புறம் ரெடி பண்ணுற மாதிரி ஒரு படம். த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஸ்க்ரீன் பிளே உள்ள படம் வந்து ருத்ரா. ருத்ரா அப்படின்ற அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணது சசிமோகன் தான், ஆனால் பாக்யராஜ் தான் இந்த படத்துக்கு கதையும் ஸ்க்ரீன் பிளேவும் பண்ணது. என்னதான் படத்தை டைரக்ட் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே இல்லாமல் அந்த படம் ஹிட்டே ஆகாது. ஸோ ருத்ரா வந்து 200 நாள் தியேட்டரில் ஓடின சூப்பர் டூப்பர் ஹிட்டு படம், அதுவும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி தாறுமாறாக ஓடின படம். அதில் முக்கியமாக அந்த பேங்க் ராபரி சீன்லாம் வந்து எத்தனை தடவை நீங்கள் ரீவிசிட் பண்ணாலும் அதை வந்து நீங்கள் படத்தை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இது வந்து ஆக்சுவலி நம்ம தலைமை வந்து எங்கிருந்து சுட்டிருக்காரு அப்படின்னா, இது ஆக்சுவலி உண்மையிலே வந்து ஒரு அமெரிக்கன் படம் தான். அந்த அமெரிக்கன் மூவியில் இந்த குயிக் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு 1990 வந்ததை அப்போயே பார்த்துட்டு இதையே நம்ம தமிழில் நம்ம ஸ்டைலில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரே வருஷத்தில் கதையை ரீஸ்கிரிப்டிங் பண்ணி எடுத்த படம் தான். இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் யோசிக்க மாட்டாங்களே, எப்படி இவங்க வந்து இப்படிலாம் போய் திருடுறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து குயிக் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரின் ஒரு அமெரிக்கன் படம் திரைப்படம்,
அந்த திரைப்படத்தை அப்படியே தமிழில் வந்து அப்படியே ரீமேக் பண்ணல. இப்போ எப்படி திருஷ்யம் வந்து ஒன் வந்தது, ஆனால் திருஷ்யமுக்கும் பாபநாசமுக்கும் எல்லாமே அப்படியே சிங்க்கு, ஒரே தான், ஒரே டைரக்டர் தான், ஆனால் ஒரு ஃபீல் சேஞ்சாக இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, என்டையர் ஸ்கிரிப்டில் அப்படியே அதை வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அதில் ஒரு காமெடியை வச்சு அதில் வந்து ஹீரோயினுக்கு ஒரு ஆம்பளை வேஷத்தை போட்டு நம்ம கூடிய இருக்கிற மாதிரிலாம் வந்து அதை ரெடி பண்ணி ருத்ராவை வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. குயிக் சேஞ்சிலிருந்து இன்ஸ்பயர் ஆனாலும் குயிக் சேஞ்சிலேருந்து ரெண்டு மூணு காட்சி தான், ரெண்டு மூணு பேஸ் லைன் தான் வந்து காப்பி அடிச்சிருப்பாங்க. இல்லாத ஒரு ஆதாரத்தை அதை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி அதை வந்து கேஸை வின் பண்ண வைக்கிறது, இதுதான் அந்த ஒன்லைனருடைய பேஸு. ஆக்சுவலி குயிக் சேஞ்சும் சூப்பர் படம். 1990 வந்த குயிக் சேஞ்சும் யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் போய் அந்த படத்தையும் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் ஃபிலிம், அதோட பிரில்லியண்டாக, அதோட 10 மடங்கு சூப்பராக வந்து ருத்ரா படத்தில் வந்து எடுத்திருப்பாங்க. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படம். அடுத்தது ஃபேமிலி சப்ஜெக்ட், ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் பண்ணால் அடுத்து ஒரு ரொமான்டிக் காமெடி பண்ணுவார், ரொமான்டிக் காமெடி பண்ணால் உடனே ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் பண்ணுவார். சுந்தரகாண்டம் அப்படின்னு பண்ண படத்துக்கும் வந்து இவர் தான் டைரக்டர், ரைட்டர், ஸ்கிரிப்ட் ரைட்டர், ஸ்கிரீன் பிளே ரைட்டர் எல்லாமே. இதுக்கு வந்து பெஸ்ட் ஸ்டோரி ரைட்டர் அவார்டும் இவர் தான் வாங்கினார். ப்ளஸ் இவர் தான் அந்த படத்துக்கு, சுந்தரகாண்டத்துக்கு ப்ரொடியூசரும் கூட, நல்ல பைசாவும் வந்து பார்த்தாரு மனுஷன். அடுத்தது வர போகிற படம் தான் வந்து டோட்டல் ஹிஸ்ட்ரியிலேயே பல பேர் ஊருக்குள்ளார இந்த படத்தை வந்து பார்த்துட்டு அந்த மாதிரியே சுற்றுனாங்கன்னு சொல்லலாம். ஒரு படம் வந்து ஒரு என்டையர் தமிழ் இண்டஸ்ட்ரியோட கிராமரை மாற்றும், இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டைலை வந்து விட்டுட்டு போகும். அது எத்தனை தடவை பார்த்தாலும் நமக்கு வந்து அது வந்து ஊய் செமடா, இது செம ஜாலியாக இருக்கடா அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி ட்ராமாவை கண்டிப்பாக பண்ணுவார்னு சொல்லணும்னா, ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் இருந்தால் ஒரு அடுத்தது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் இருக்கும், ஆக்ஷன் த்ரில்லர் வந்தால் அடுத்தது ஒரு காமெடி ட்ராமா இருக்கும். அந்த மாதிரி வந்த திரைப்படம் தான் ராசுக்குட்டி. ராசுக்குட்டியில் இவருடைய கதாபாத்திரத்தை ஸ்ட்ரக்சர் பண்ண விதம், அதை நரேட்டிவாக கொண்டு போன விதம் எல்லாமே செமையாக இருக்கும், ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். அந்த படத்துக்கு அப்புறம் வீட்டில் விசேஷங்க, வீட்டில் விசேஷங்கவும் வந்து இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். இப்போ கூட வந்து இதே டைட்டிலில் வேறு ஒரு ரீமேக் படமும் வந்தது, ஆனால் எல்லாத்துக்கும் முன்னோடி நம்மால் தான். அப்புறம் ஊரில் ஒரு ராஜகுமாரி, ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி, இது எனக்கு ஓகேவாக தான் ஒர்க் அவுட் ஆச்சு இந்த படம். இது வந்து ஒரு ரொமான்டிக் காமெடி ஃபிலிம் தான், பட் ஓகே அப்படின்னு சொல்லலாம். இது வா அப்படின்லாம் வந்து சொல்ல மாட்டேன். ரொம்ப பிரில்லியண்ட்டாக படத்தை எடுத்தாரா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து பாரதியார் சார் வந்து இந்த படத்தில் என்னமோ ஏதோ ஒரு ஏதோ சம்திங் மிஸ்ஸிங் தான் எனக்கு தோணுச்சு. பட் காமெடிக்கும் ரொமான்ஸுக்கும் பர்ஃபெக்ட் மசாலாவுக்கு எந்த குறைபாடும் இல்லாமல் அருமையாக எடுத்த ஒரு படம். அதுக்கப்புறம் தாய்க்குழமை, தாய்க்குழமை இதெல்லாம் ஒரு பீரியடில் வந்து என்னென்னா அந்த தாலி சென்டிமெண்ட்டு, மனைவி சென்டிமெண்ட்டு, தாய்க்குழங்களுக்காகவே டார்கெட் பண்ணி எடுக்கப்பட்ட படங்கள் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருந்த டைம். இந்த படத்தை தாய்க்குழமை வந்து என் முருகேஷ் அப்படின்றதான் டைரக்ட் பண்ணார். பட் ஆனால் கதை எழுதி கொடுத்தது வந்து பாக்யராஜ். பாண்டியராஜன் இந்த படத்தில் நடிச்சிருப்பார். பாண்டியராஜன்னாலே அந்த படம் வந்து பயங்கர மைலேஜில் ஓடின படம். அப்புறம் மறுபடியும் ஒரு ஹிந்தி படம், மிஸ்டர் பெஷாரான்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி படம் பண்ணார். இதெல்லாம் ஒரு ஞானப்பழம்னு ஒரு படம் வந்தது, அது ஓகே. அப்புறம் இன்னொரு ஹிந்தி படமும் வந்து பண்ணார், பப்பா த கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாத்தையும் விட்டுருங்க, அப்படியே வரும். 2000 பீக்கில் இருந்தது வந்து அவர் வந்து 85 வரைக்கும் தான் வந்து மிகப்பெரிய பீக். அந்த 10 இயர்ஸில் அவர் கொடுத்த படங்கள் தான் அதிகம். 1998 அப்புறம் வந்து 2-3 ஹிந்தியில் பண்ணுறாரு, தமிழில் வந்து பெருசாக அவருக்கு படங்கள் வந்து செட் ஆகலைன்றதுனால அங்கே போயிட்டு வந்துட்டுருக்காரு. அதுக்கப்புறம் சொக்கத்தங்கம்னு ஒரு பண்ணார், அப்புறம் பாரிஜாதம்னு சொல்லிட்டு தன்னுடைய மகளை வச்சு ஒரு படம் எடுத்தார். அதுவும் காமெடி நல்லாயிருக்கும், ரொமான்டிக் காமெடி ஓகே. பிருத்திவிராஜும் பாக்யராஜுடைய பொண்ணு வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. பாட்டெல்லாம் ஹிட்டு, ஆனால் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணார். அந்த படம் வந்து அவர் நினச்ச அளவுக்கு வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டுன்னு பார்த்தா ஓரளவுக்கு தான் வந்து கலெக்ஷன் நடந்தது அப்படிங்கிறத இங்கே இருக்கிற செய்தி. நான் அந்த படத்தை பார்த்தேன், எனக்கு வந்து ஓகே ஒர்க் அவுட் ஆன ஒரு படம். இவருக்கு வந்து சொக்கத்தங்கம் அப்படின்ற படம் வந்து இவருடைய கரியரில் டைரக்டராக தன்னுடைய 25வது படம். சொக்கத்தங்கமும் வந்து ஆக்சுவலி இப்போ வரைக்குமே விஜயகாந்த் சாருக்கு வந்து தன்னுடைய கரியரில் நடித்த படங்கள்லேயே டாப் 10 படங்கள்னு இருக்கும் இல்லையா, அந்த 10 படங்கள் லிஸ்ட்டில் வந்து சொக்கத்தங்கமும் வந்து கண்டிப்பாக ஒரு லிஸ்ட்டில் வரும். அதே மாதிரி எங்கே போனாலும் கேப்டன் பாடல்கள் வந்து ஒரு புக் ஒரு போட்டாங்க அப்படின்னா, கேப்டன் பாடல்களில் ஒரு 10வது பாட்டுக்குள்ளார
சொக்கத்தங்கம் படத்துலேருந்து வர்ற பாடல்களும் இருக்கும். சூப்பர் ஹிட்டாச்சு படம். பாரிஜாதத்தை தொடர்ந்து வந்து இவர் வந்து முதல் முதலாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே டைலாக்லாம் எழுதினார். அதுக்கப்புறம் நிறைய படத்துக்கு வந்து எல்லாரும் வந்து டைலாக் நீங்கள் எழுதணும், ஸ்க்ரீன் பிளே நீங்கள் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லாம் வந்து பாக்யராஜ் கிட்ட கேட்டிருக்காங்க. அதில் வந்து யாரெல்லாம் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் தமிழ் சினிமாவில் பார்க்குற ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் டைரக்டர்ஸும் வந்து போய் பாக்யராஜ் சார் கிட்ட வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு ஸ்க்ரீன் பிளே டைலாக் மட்டும் எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டு வரிசையில் இருக்காங்களாம். இவர் வந்து முடியாது அப்படின்ட்டு இவர் வந்து சொல்லியிருக்காரு. நான் வந்து அப்புறம் வந்து கொஞ்சம் நடிப்பில் பிஸியாகி நிறைய படங்களில் வந்து நிறைய வேடங்களில் வந்து பொண்ணுக்கு அப்பாவா, அப்பா ஹீரோவுக்கு அப்பாவா, இல்லைன்னா வந்து ஒரு தனி ஒரு கதாபாத்திரம் ஃபுல் படத்துக்கும் ட்ராவல் ஆகிற மாதிரி கதாபாத்திரம், இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணார். சித்து ப்ளஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கொஞ்சம் கேப்பு கொடுத்துட்டு இதுக்கு இது வேலைக்காவது பையனை வந்து எப்படியாவது அவனுக்கு ஒரு கரியரை அமைச்சு கொடுத்துடணும் அப்படிங்கிறதுனால சாந்தனுவுக்காகவே வந்து ஒரு படத்தை நம்ம வந்து நம்ம கரியரில் நல்லா இருக்கும்போதே எடுத்துடணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சாந்தனுவுக்கு ரெண்டு மூணு படம் வந்து போச்சு. அந்த சக்கரை கட்டி அப்படின்னு ரெண்டு மூணு படம் வந்தது, பாட்டெல்லாம் ஹிட் ஆச்சு ஆனால் படம் அந்தளவுக்கு போகலை. அதுக்கப்புறம் ஒரு கேப்பு, பையன் வந்து எந்த ஒரு கால்ஷீட்டும் இல்லாமல், பையன் ஹேண்ட்ஸமான பையன், நல்ல பையன், சூப்பராக நடிப்பார், சூப்பராக ஆடுவார், சூப்பராக ஃபைட் பண்ணுவார், சினிமாவுக்காகவே வந்து பர்ஃபெக்டாக வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஒரு பையன் தான். என்னுடைய காலேஜ் சீனியரும் கூட, சூப்பராக டான்ஸ் ஆடுவார். நான் காலேஜில் இருந்தப்போ என்னோடய கல்ச்சரில் என்னுடைய ஈவெண்ட்டுக்கு நாங்கள் பண்ண வேண்டிய மைம் ஷோ தான் அதிகமாக வந்து ஸ்டேஜ் பிளேயில் பண்ணது. எங்களோட மைம் ஷோவுக்கு முன்னாடி வந்து சாந்தினியுடைய டான்ஸு, அப்போ வந்து அவர் மே ஹேசா கியூ ஹூ அப்படின்ற அந்த ரித்திக் ரோஷனுடைய பாட்டுக்கு வந்து ஆனார். ஆனால் டான்ஸ் அப்படியே அச்சசல் வந்து ரித்திக்கோடைய மூவ்ஸ்லாம் சூப்பராக பண்ண ஆள், ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன். அண்ணன் தான் கூப்பிடுவோம், ஏன்னா என்னடா பண்ணுறீங்க நல்லா பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிற ஒரு ஹேண்ட்ஸமான ஹீரோவாக வரவேண்டிய ஒரு ஆள். இன்னும் கரியர் செட் ஆகலை, அவருக்கு ஒரு கரியரை செட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து ரைட் எழுதி, கதை எழுதி, ஸ்க்ரீன் ப்ளே எழுதி, டைரக்டும் பண்ணி ப்ரொடியூஸும் பண்ணார் சித்து ப்ளஸ் டூ அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த படமும் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை. அதுக்கப்புறம் வந்து நிறைய திரைப்படங்கள் பண்ணிட்டு கடைசியாக மாவீரன் படத்துக்கு வந்து, மாவீரன் அப்படின்னா அது வந்து மகதீரான்னு சொல்லிட்டு தெலுங்கில் வந்த படம், எஸ்எஸ் ராஜமௌலியோட படம், பெரிய படம், அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் படம், 3.5 மணி நேரத்துக்கு மேலே ஒரு எபிக் ஸ்டோரி, ஒரு பீரியட் ஃபில்மாக வந்து அந்த காலத்து ராஜாக்கள் காலத்தில் நடித்த படம். கண்டிப்பாக மகதீரா நீங்கள் பார்த்துருப்பீங்க. தமிழில் மாவீரன்னு சொல்லிட்டு அதே படத்தை வந்து டப் பண்ணாங்க. டப்பு பண்ணதுக்கு வந்து தமிழில் வந்து ஃபுல்லாக டைலாக்ஸை வந்து எஸ்எஸ் ராஜமௌலி வந்து கெஞ்சி கேட்டு, சார் நான் உங்கள் வந்து ஒரு மானசீக குருவாக ஏற்று உங்களை நான் வந்து பயங்கர இன்ஸ்பிரேஷன் வச்சிருக்கேன், இந்த படங்களுக்கு இந்த படத்துக்கு நீங்கள் வந்து தமிழில் நீங்கள் தான் டைலாக் எழுதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு மகதீரா அப்படின்ற தெலுங்கு படத்துக்கு தமிழில் டைலாக் இவர் தான் எழுதி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆக்டிங்லேயே பிஸியாக இருந்துட்டு அதோட வந்து இவருடைய ஃபிலிம் கரியரில் இவருடைய ஆக்டிவ் ரோல் வந்து முடிஞ்சது. இதுதான் வந்து ஒரு நட்ஷெல்லில் நான் வந்து ஃபுல்லாக கொண்டு வந்து இவரோட ஹிஸ்ட்ரி. இதெல்லாத்தையும் இப்போ இருக்கிற மக்களும் தெரிஞ்சுக்கணும், நம்மளும் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால இந்த கண்டென்ட் கொண்டு வந்தேன். இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது இவரை பற்றி சொல்கிறதுக்கு. பாக்யராஜ் வந்து எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, லேஸில் வந்து கன்வின்ஸே ஆக மாட்டார் அப்படின்றது தான் எல்லாரும் சொன்னது.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. உணவுகள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாட், திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாட், 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9393. விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன், J.CA அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் July 10, 11, 12 பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
1: சம்மர் டைமில் ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, July 4 விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoo.ca.
0: ஈரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 41. கல்லாமை. அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டிகுழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டிகுழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

வானிலை அறிவிப்பு, புயல் எச்சரிக்கை. வயது வந்த கடலில் உருவாகியுள்ள குறைந்தபட்ச காதல் அழுத்த தாழ்வு நிலை காரணமாக வாலிபம் மோகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் இதயத்தில் பலத்த மழை பெய்யும். அதிக வேகத்துடன் ஆசை காற்றும் வீசக்கூடும். மனங்கள் வேரோடு சாயும். ஆங்காங்கே ஒரு சில பெருசுகளும் குடையுடன் கூட வரலாம். இதனால் அழகிகள் யாரும் தெருவுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da. Tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam. 416-268-0155. 416-268-0155.
7: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.
9: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
10: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
11: நோ நோ நோ.
12: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: இது முதல் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044 சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
1: தமிழை இங்கு கொட்டி
0: ஆண்ட்ரியா,
1: July 4
0: விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661 மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
4: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் credit இருந்தாலும் approval அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா
2: நினைத்தது போல திருமணமா பிறந்தநாள் கோஆபரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்
2: அழகான பால்ரூம்ஸ் உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக சி கே செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ் புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம் HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள் CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார் மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல் பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும் ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள் தர்மா 647-713-6049
5: தமிழன் என்று சொல்லடா தலையிடமிருந்து நில்லடா தரணியை நீ வெல்லடா
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்
7: அதிகாரம் 41 கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல் அரங்கு இன்றி வட்டாடியற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல் நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
6: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
7: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
6: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது
7: ஏசியா கோல்ட் இங்க்.
6: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
7: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
6: இட்டோபிகோ,
7: 416-746-2742.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
9: Music Connects.
8: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 30ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராஜ் கணேஷ் ராமச்சந்திரன் மற்றும் பூஜா ஸ்ரீஜித். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
10: உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
6: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
11: 905-270-8800. 905-270-8800.
6: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

0: அது காதல் மன்னன் திரைப்படத்திலிருந்து ஒலித்த பாடல். ஹரிஹரன் மற்றும் சித்ரா ஆகியோரது குரல்களில் ஒரு ஹிந்தோள ராகத்தில் பரத்வாஜ் இசையில் மிக அற்புதமாக கோடியன், பேஸ் கிட்டார், ஒகஸ்டிக் கிட்டார், மிருதங்கம், தவேலா, அத்தனை கொஞ்சம் சிந்திசைசர், இன்னும் பல்வேறு விதமான புதிய இசைக்கருவிகளை பயன்படுத்தி மிக அற்புதமாக பரத்வாஜ் இசையமைத்த ஒரு பாடல். அந்த பாடல் குகதாஸ் விருப்பத்தில் ஒழித்தோ. இந்த நேரம் 5:23. நீங்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறீர்கள்.
1: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham and Progress 885.

0: இது புரோகிரசிவ் நியூஸ் ஸ்கார்ப்ரோ 416-271-5992.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில் on-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, Lotus Funeral and Cremation.com.

0: நிகழ்ச்சியில் அடுத்து நேர் இணைகின்றார். வணக்கம்
1: மாலை. வணக்கம் வாசம் சாரா.
0: ஓ மாலை வணக்கம் சாரா.
1: எப்படி நலமா இருக்கிறீங்களா?
0: ஓ இருக்கிறோம் நலம், நன்றி. நீங்கள் எப்படி?
1: நான் நலமா இருக்கிறோம்.
0: என்ன பாடல் சாரா?
1: எனக்கு சாஜான் படத்திலிருந்து அச்சோ புன்னகை அந்த பற்றி.
0: அந்த பாடல் ஒலிக்கும் நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.
1: நன்றி நன்றி. அவங்களோட சொக்கர் இந்த வர்ணனைக்கு மிக்க மிக்க நன்றி.
0: தொடர்ந்து வரும் சார், அதை கேட்டுக்கொண்டிருங்கோ. நன்றி நன்றி. ஆமாம், இந்த அச்சச்சோ புன்னகை ஒரு தோடி ராகத்தில் பரத்வாஜ் இசையமைப்பில், பரத்வாஜ் அல்ல மணி சர்மா இசையமைப்பில் வந்த பாடல் அச்சச்சோ புன்னகை என்பது ஷாஜஹான் திரைப்படத்தில். மிக நல்ல பாடல். பாடலுக்கு உதித் நாராயணன், கவிதா கிருஷ்ணமூர்த்தியின் குரல்கள் இப்படி இருக்கும், கேட்டு பாருங்கள். அச்சச்சோ

0: அந்த பாடல் இந்த வேளையிலே சாரா விருப்பத்தில் ஒழித்தோ. இந்த நேரம் 5:31 நேர்கள் சிஎம்ஆர் தமிழிஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD வல்வட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் July 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 1651 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட் நோர்த் யோர்க் டவுன்ஸ் வியூ டெல்ஸ் பார்க் ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து வல்வட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா வணக்கம்.
1: என்ன
0: பாடல்?
1: எனக்கு இது நம்ம படத்திலிருந்து சங்கீதம் பாட ஞானமுள்ளவர்களும்.
0: உங்களோட கதை எனக்கு விளங்கல, நேர்களுக்கு விளங்குவரியா? எனக்கு விளங்கு.
1: இது நம்ம படத்திலிருந்து சங்கீதம் பாட ஞானமுள்ளவர்கள் வேண்டும்.
0: சரி, ஞானம் உள்ளவர்களை தேடி பிடிப்போம். பாடல் ஒலிக்கும் நன்றி.
1: நன்றி.
0: ஆமாம், அந்த பாடல் ஒலிக்கும் நேர்களே காத்திருங்கள். இப்பொழுது பாதி முதல் பாதி இடைவேளை இடம்பெறுகின்றது. பரகுவே ஒன்றுக்கு பூச்சியம் என்ற கோல் கணக்கில் முன்னணி வகிக்கின்றது. அடுத்து அடுத்த பாதியில் ஜெர்மனியின் ஆட்டம் மெல்ல ஆரம்பமாகும் என்று நினைக்கின்றோம். அல்லது பரகுவே தான் அந்த பழிக்கு பழி தீர்க்கும் ஆட்டமாக இந்த ஆட்டத்தை நடத்த இருக்கின்றதா? ஜெர்மனி ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்க்கையில் மண்ணள்ளி தூவிய நாடு. ஜெர்மனி ரசிகர்களுக்கு ஜெர்மன் மீது ஒரு சின்ன கோபம் இருக்கின்றது. ஏற்கனவே ஒரு போட்டியில் ஈ பிரிவில் ஜெர்மனி இருந்தார். ஈ பிரிவில் குரோசோ நாட்டுக்கு எதிராக 7-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றார். அதேபோல் ஐவரி கோஸ்ட் அணியுடனும் வெற்றியை பெற்றார். ஆனால் ஈக்வடோர் அணியிடம் மிகப்பெரிய தோல்வியை, அவமானத்தை சந்தித்திருந்தார். ஈக்வடோர் நாடு ஜெர்மனியை ஈக்வடோர் தோற்கடித்தவுடன் தமது நாட்டில் தேசிய விடுமுறை அறிவித்தார்கள். அது நீங்கள் கேள்விப்பட்டீர்களோ தெரியாது. ஈக்வடோர் நாட்டில் தேசிய விடுமுறை. எங்களது இலங்கை கிரிக்கெட் அணி 1996 உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியாவை தோற்கடித்து கிண்ணம் என்றவுடன் அடுத்த நாள் இலங்கையில் பொது விடுமுறை. அப்படி ஈக்வடோரில் ஜெர்மனியை தோற்கடித்ததுக்காக பொது விடுமுறை விட்டார்கள். பாருங்கள், இன்று பரகுவே அதே தென்னமெரிக்க கண்டத்தைச் சேர்ந்த ஈக்வடோருக்கு அருகில் இருக்கக்கூடிய பரகுவேயுடன் ஜெர்மனி இப்போது களம் காணுகின்றது. நாளைக்கு பரகுவேயில் பொது விடுமுறையோ தெரிய, பொறுத்திருந்து பார்ப்போம். இப்பொழுது போட்டி ஆரம்பமாக இருக்கின்றது. அடுத்த இடைவேளையின் பின் இரண்டாவது பாதியாட்டம் ஆரம்பமாக இருக்கின்றது. நிச்சயமாக இந்த போட்டிகள் அத்தனையும் உதைபந்தாட்ட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மிக சிறப்பான போட்டிகளாக இன்றைய போட்டிகள், இந்த வருட போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அனைத்துமே மிக மிக ஒரு துடிப்பு மிக்க போட்டிகளாக மாறியிருக்கின்றன. மயிர்க்குச்சரிகின்ற பல செய்திகள், திருப்புமுனைகள், எதிர்பார்த்த அணிகள் பல வெளியில், எதிர்பாராத அணிகள் உள்ளே. உருகுவே என்ற நாடு வெளியே சென்றது. அந்த உருகுவே நாட்டுக்குள் மிகப்பெரிய குழப்பம் இப்போது கால்பந்தாட்ட அணிக்குள். அந்த பயிற்சியாளர் பதவி விலகி இருக்கின்றார். அவர்களுக்குரிய பிரத்யேக ஜெட் விமானம் இப்போது அவர்கள் மீண்டும் நாட்டுக்கு செல்வதற்கான பிரத்யேகமாக ஒரு ஜெட் விமானத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அது இப்போது ரத்து செய்யப்பட்டு அவர்கள் பொது விமானத்தில் வர சொல்லியிருக்கின்றார்கள். இப்படி பல குழப்பங்கள் அந்த நாட்டுக்குள் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த நாட்டு அணிக்குள் தோல்வி காரணமாக அவர்களால் ஈரணிக்க முடியவில்லை. உலகக்கிண்ண கால்பந்தாட்டத்தை ஆரம்பித்தவர்கள் மிகப்பெரிய ஒரு ஜம்பவான்களாக விளங்குபவர்கள். தென் அமெரிக்காவை 2 முறை உலகக்கிண்ணம் பண்ணவர்கள். அப்படி ஒரு அணி நொக் அவுட் முதலாவது குழுநிலை ஆட்டத்திலேயே வெளியேறியது மிகப்பெரிய அவமானமாக இருக்கின்றது. அது மட்டுமில்லை, ஈரானுக்குள் இப்போது பல்வேறு விதமான சர்ச்சைகள் முளைத்திருக்கின்றன. ஈரான், ஆஸ்திரியா மற்றும் அல்ஜீரியா அணிகளுக்கு இடையிலான அந்த போட்டி தொடர்பில் ஈரான் இப்போது பல்வேறு விதமான விசனங்களை தெரிவித்து வருகின்றது. திட்டமிட்டு ஈரான் வெளியேற்றப்பட்டதா என்று ஈரானுக்குள் ஒரு மிகப்பெரிய விமர்சனம், அவர்களுக்குள் ஒரு வேகம், ஒரு தணல் வந்து கொண்டிருக்கின்றது. தமக்கு வழங்கப்பட்ட ஆஃப்சைட் தவறு, திட்டமிட்டு அல்ஜீரியாவும் ஆஸ்திரியாவும் தமது போட்டிகளை சமநிலைப்படுத்தினார்கள் என்று பல்வேறு விதமான வாத பிரதிவாதங்கள் இப்போது இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. நிச்சயமாக பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வேளையில் ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளில் மிகப்பெரிய அளவில் வெப்பநிலை அலைகள், வெப்ப அலைகள் வீசிய வண்ணம் இருக்கின்ற வேளையில் பலர் வீட்டுக்குள்ளேயே இறக்கின்ற நிலைமை இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. பிரான்ஸ் போன்ற நாடுகளில் வீட்டுக்குள் கடும் வெப்பம் காரணமாக 65 வயதுக்கு மேற்பட்ட மூத்தோர்கள் வீட்டுக்குள்ளேயே துணைகளின்றி உதவிகளின்றி கடும் வெப்பத்தை தாங்க முடியாது இறந்து வருவதாக சொல்லப்படுகின்றது. இறப்பு எண்ணிக்கை மிக அதிகமாக இருப்பதாக சொல்லுகின்றார்கள். வெப்ப அலை, அந்த பூகோள வெப்பமயமாதல் என்பதன் தாக்கம் ஐரோப்பிய கண்டத்தில்தான் மிக பெருமளவில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. மனிதனால் பல்வேறு தொழிற்சாலைகள் இயக்கப்பட்டு கைத்தொழில் புரட்சி ஆரம்பமான கண்டம் ஐரோப்பா கண்டம் மிக நீண்ட காலமாக கைத்தொழில் புரட்சிக்குள் கைத்தொழில் வளையங்களுக்குள் இருக்கின்ற அந்த நாடு, அதிகளவு கைத்தொழில் நாடுகளை கொண்டிருக்கக்கூடிய நாடு கண்டம் என்ற வகையில் ஐரோப்பா கண்டத்தில்தான் மிகப்பெரிய வெப்ப உயர்வு, அந்த பூகோள வெப்பமயமாதலின் தாக்கம் உணரப்பட்டிருப்பதாகவும் அதன் விளைவுதான் தற்போது மிக கடும் வெப்பமங்கு நிலவுவதாகவும் இப்போது பூகோளவியலாளர்களும் காலநிலையாளர்களும் பல்வேறு விதமான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். என்றாலும் அந்த வெப்ப அனல், வெப்ப அலை வீச்சு தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. அதற்கிடையில் ஒரு விரும்பத்தகாத செயல் ஒன்றும் இப்போது ஜெர்மனியில் நடைபெற்றிருக்கின்றது. ஜெர்மனியில், வடக்கு ஜெர்மனியில் ஸ்டேட் நகரில் இளைஞர் நல மையம் ஒன்றுக்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. அதில் 5 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஆண் ஒருவரை போலீசார் கைது செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுவரை இந்த தாக்குதலுக்கான காரணம் வெளியிடப்படவில்லை. மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகின்றது. பல நாடுகளிலும் இப்போது நிலநடுக்க அதிர்வுகள், அலைகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. ஏற்கனவே வெனிசுவேலா நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1500 தாண்டி வருவதாக சொல்லப்படுகின்ற அதேவேளை இன்னும் பல்வேறு விதமான உடல்கள் மீட்பு பணிகளின் போது கண்டுபிடிக்கப்படலாம் என்ற அச்சமும் இப்போது நிலவி வருகின்றது. அதேவேளை ஜப்பானிலும் இவ்வாறான நிலநடுக்கம், சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் அடிக்கடி ஜப்பானில் ஏற்படுவது என்றாலும் இப்போது இந்த நிலநடுக்கம் தொடர்ச்சியாக வெனிசுவேலாவை அடுத்து பல நாடுகளில் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகின்ற ஆப்கானிஸ்தான் மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளில் இந்த நிலநடுக்கம் இடம்பெற்று வருவது புவி விஞ்ஞானத்திலே ஒரு பெரிய அளவு வினாக்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. பூகோள வெப்பமயமாதல் அல்லது பூமி வெப்பமயமாதல் காரணமாகத்தான் இந்த நிலநடுக்கத்தின் அலைகள் இவ்வாறு பூமியின் மேலோடுகள் வழியாக பல இடங்களுக்கும் பரவத் தொடங்கி இருக்கின்றனவா என்ற ஆய்வுகள் இப்போது இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. இப்பொழுது சங்கீதம் பாடுவோம்.

0: இந்த சங்கீதம் பாட கேள்வி ஞானம் இது போதும் என்ற அந்த வார்த்தை யாருக்கு யாரால் சொல்லப்பட்டது, எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டது? இந்த ஓலவெல் படி பரீட்சை தமிழ் பரீட்சை எழுதியக்கு நீங்கள் இப்படி கேள்வியல் சந்தர்ப்பம் கூறல் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த கேள்வியை கேட்டால் பலர் சொல்லுவீர்கள், யாருக்கு யாரால் கூறப்பட்டது, எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டது? சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள் வேண்டும், கேள்வி ஞானம் இது போதும் என்று நானே சொல்கிறேன். கே பாக்கியராஜ் இசைஞானி இளையராஜாவுக்கு சொன்னது. இந்த திரைப்படம்தான் இசைஞானி இளையராஜாவிடம் சென்று தனக்கு இசையமைக்க சொல்ல அவர் இப்போது நேரம் போதாது, நாள் தருமாறு கேட்க அவசரப்பட நீயே போய் பார்த்துக்கொள்ளன்னு சொல்ல கே பாக்கியராஜ் தானே இசையமைத்து வெளிவந்த திரைப்படம். முதல் கே பாக்கியராஜின் இசையில் வெளிவந்த திரைப்படம் இது நம்ம ஆள். இந்த திரைப்படத்தில் ஒரு கல்யாணி ராகத்தை பாருங்கள். பாக்கியராஜ் சாதாரண ஒரு ஆளுமையாளன் அல்ல, பன்முக திறமை மிக்க ஆளுமையாளன் என்று நாங்கள் சும்மா வார்த்தைக்கு சொல்லக்கூடாது. ஒரு மிக அற்புதமான ஒரு ராகத்தை கையில் எடுத்து அந்த ராகத்தை ஒரு செவ்வியல் கர்நாடக சங்கீத அடிப்படையிலும் அதேவேளை மேலை தேய பாணியிலும் கொண்டு வந்து ஒரு கிழக்கு கிழக்கு இருப்பார். அதுவும் எத்தனை ஸ்வர வரிசைகள், அந்த ஸ்வர வரிசைகளை பாடுவதற்கு இவர்கள்தான் பொருத்தமானவர்கள் என்று தெரிவு செய்த அந்த இரண்டு இருபெரும் ஆளுமைகள் எஸ்பிபியாக இருக்கலாம், வாணிஜியரா, கடினமான ஸ்வர வரிசைகளையும் எளிமையாக ஒரு நகைச்சுவையாக அந்த குரலிலே அந்த உணர்வை கொண்டு வந்து இந்த பாடலை மிகப்பெரிய வெற்றி பாடலாக மாற்றியிருப்பார்கள். அதற்கு ஒரு மேலைத்தேய பாணியில் ட்ரம்ஸ், அதைவிட மிருதங்கம், தபேலா என்ற அத்தனை தாளவாத்திய கருவிகளையும் பயன்படுத்தி மிக சிறப்பாக இந்த பாடல் ஒரு ஆலாபனையாக, அதுக்கு வாளியின் நையாண்டி வரிகள் மிக சிறப்பாக இருக்கும். இசை கலை சொற்களை பயன்படுத்தி மிக எளிமையாக அந்த நகைச்சுவையை தந்திருப்பார். இதெல்லாம் இசைஞானி இளையராஜாவுக்கு கடுப்பு ஏற்றியிருக்கு. இன்று வரை அவர் பாக்கியராஜை கண்டு சிரிப்பதில்லை, இன்று வரை கண்டு சிரிப்பதில்லை. அது ஒரு மிகப்பெரிய ஒரு அவருக்கு ஒரு தாக்கமாக இருக்கின்றது. ஏனென்றால் பாக்கியராஜ் வெளியே வந்து இசையமைத்த அத்தனை பாடல்களும் அத்தனை திரைப்படங்களும் மிகச்சிறந்த பாடல்களை தந்திருந்தார் கே பாக்கியராஜ். ஆனால் துரதிருஷ்டவசமாக பாக்கியராஜுக்கு பல்வேறு விதமான தொடர்ச்சியான பண முடக்கங்கள், சில திரைப்படங்களை எடுத்து அதை வெளியிட முடியாது போனது, காவடி சிந்து போன்ற திரைப்படங்களை வெளியிட முடியாது போனது, பல்வேறு விதமான பாக்கியா என்ற பத்திரிகையை நடாத்த வெளிக்கிட்டு அதில் தோல்வி கண்டமை என்று பல பண முடக்கங்கள் காரணமாக அவரால் ஒரு எழுச்சி பெறவில்லை. என்றாலும் அவர் செய்த அத்தனையும் இன்று முத்துக்களாக அத்தனை நேர் உள்ளங்களிலும், நான் அன்றைக்கும் சொன்னேன், ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு பாக்கியராஜ் இருப்பார். அப்படி ஒரு ஆளுமையாக ஒவ்வொரு இல்லங்களுக்குள்ளும் நுழைந்திருந்தவர் கே பாக்கியராஜ். அவரது அந்த பாடல், அவரது ஆளுமையால் வெளிவந்த அந்த பாடல் இப்பொழுது வெண்பா விருப்பத்தில் ஒலித்தோம். இந்த நேரம் 5:48. இப்பொழுது ஜெர்மனி தனது பங்குக்கும் ஒரு கோலை இறக்கி இருக்கின்றது. 4:54 நாங்கள் சும்மாக்களா, நாங்கள் சும்மா ஐக்கோடருக்கு விட்டு கொடுத்துறாங்க. அதுவும் உங்களோட உங்களை சந்திக்கிறதுக்காகத்தான், மீண்டும் ஒரு நெருப்படி கொடுப்பதற்காகத்தான் உங்களுடன் இணைந்தோம் என்று ஒரு சொல்லி சொல்லி இப்போது ஒன்று கொண்டன்ற நிலையை உருவாக்கி இருக்கின்றது ஜெர்மனி. ஜெர்மனியை நாங்கள் ஒரு சின்ன அளவு கூட, இம்மி அளவு கூட குறைத்து மதிப்பிட முடியாது.
1: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 4162455555.
2: Working for you. வணக்கம், இது நான் உங்களோட பென்னிதியால் பேசுறேன். And you're listening to 101.3 Tamil HD, கனடாவுடன் முதல் 24 hours Tamil HD radio. Enjoy.

0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 30ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராஜ் கணேஷ் ராமச்சந்திரன் மற்றும் பூஜா ஸ்ரீஜித். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: நேரம் இப்பொழுது 5:53. நேர்களை நாங்கள் இணைக்க இருக்கின்றோம். தொடர்ச்சியாக உங்களது பாடல்களுடன் இணைந்திருங்கள். உடனடியாக அத்தனை நேர்களையும் ஒன்றாக இணைக்கின்றோம்.

0: நிகழ்ச்சியில் இப்பொழுது நாங்கள் முதலாவது நேரை இணைக்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் பவான்.
0: ஓ நலம் பவான், நன்றி. நீங்கள் எப்படி? நலமா? மெச்செல்லாம் பார்த்ததா? கொஞ்சம் அலறுது. எல்லாரும் இதுல இயர்போன்ல என்ன
1: ப்ளூடூத்
0: கொஞ்சம் கிட்ட வைங்க. சரி,
1: நல்லா இருக்கு. கிட்டத்தான்
0: சரி.
1: இப்போ ஜெர்மன் என்ன அடிக்கும் போறாங்க?
0: இல்லை, ஜெர்மன் சாமானிய டீம் இல்லை, ஆனால் பரகுவேக்கு ஒரு ஒரு கணக்கு இருக்குது. 2002 கணக்கொண்ட தீர்க்க வேண்டிய தேவை இருக்குது. பொறுத்திருந்து
1: அதில்
0: வேலை தான் கனடாவோட வரும்.
1: சரி, மொரோக்கோ வந்த முறையில் கொஞ்சம் கஷ்டம்.
0: இல்லை, மொரோக்கோவும் நல்ல டீம். மொரோக்கோ ஆப்பிரிக்காவில் ஒரு சாதனை படைச்சிருக்கு. கடந்த 2022 நாடாவதுல மொரோக்கோ என்ன 2022 செமிஃபைனல் வரையில் வந்தது மொரோக்கோ. ரெண்டு நல்ல டீம், நெதர்லாண்டு நல்ல டீம். சரி, என்ன பாடல்?
1: எனக்கு வந்து படம் வந்து வண்டி சக்கரம், பாட்டு வந்து தேவி வந்த நேரம்.
0: வண்டி சக்கரம், தேவி வந்த நேரம், என்ன? நல்லது, பாடல் ஒலிக்கும். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம், நான் ஆனந்த் பேசுறேன். எப்படி இருக்கீங்க
0: ஆனந்த்? நலம், நன்றி. நீங்கள் எப்படி? நலமா?
2: நல்ல உற்சாகமா, வெயிலோட பொழுது போகிறது. ஜெர்மனி என்ன, ஜப்பான் ஒரு நல்ல டீம், பிரேசிலோட வந்த வழியா கொஞ்சம் மாட்டிட்டு.
0: ஜப்பான்ல ஒரு ஆற்றல் இருக்குன்னா கலைக்காம விளையாடுவாங்க, சளைக்க மாட்டாங்க.
2: தோட்டம் கொஞ்சம் ஷோர்ட் ஆக்கல, அதான் ஒரு பிரச்சனை.
0: 1.5 மணித்தியாலம் துள்ளி திரிவாங்க கிரவுண்டுக்கு.
2: சளைக்க மாட்டார்கள் வந்த வழியா.
0: ஆனா முதல் கோல் அடிச்சது நல்ல விஷயம். கொஞ்ச நேரம் பிரேசிலுக்கு ஒரு ஒரு அதிர்ச்சி.
2: அதே மாதிரிதான் முடிய போது ஒரு அடக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். எனது பாக்கியராஜுக்கு தயாரிப்பாளர், கதாநாயகன், நடிகர், இசையமைப்பாளரும் கூட இதயபூர்வமான அஞ்சலியை செலுத்திக் கொண்டு.
0: வசனகர்த்தா, கதையாசிரியர்,
2: எனக்கு அந்த டார்லிங் டார்லிங் 1-2 வர முதலே டார்லிங் டார்லிங் டார்லிங் மூன்று எடுத்தவர் அந்த நேரத்திலே. அதுலதான் துணைவியாரையும் கைப்பிடித்தவர். எனக்கு அதில் ஒரு என்றும் அன்றும் என்றும் மறக்க முடியாத ஒரு பாடல், ஓதெங்கே நீதான் பாடுங்கீதங்கள்.
0: நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
3: வணக்கம், காசிநாதன் கழிக்கிற மாத்தன்.
0: சொல்லுங்கள் காசிநாதன்.
3: ஓ, நான் முதல் படத்திலிருந்து முதல்வன் அந்த பாட்டை
0: கேட்கிறேன்.
3: அந்த ஜப்பானும் இன்னும் முடிய போகுது என்று தெரியா, நாங்கள் வேலையில் இருக்கிறோம்,
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம், மூர்த்தி ஐக்கரன்.
0: சொல்லுங்கள் மூர்த்தி.
4: எப்படி இருக்கீங்க?
0: ஓ நலம், நன்றி. நீங்கள் எப்படி?
4: சும்மா இருக்கோம்.
0: இந்த பாடு
4: அன்னதாங்களை தெரிஞ்சு கொண்டு அந்த நாட்கள் இருந்து கவிதை அரங்கேறும் நேரம்
0: பாடலொலிக்கும். நன்றி, நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
5: வணக்கம், செல்வகுமார்.
0: நலம் செல்வகுமார், நன்றி.
5: எனக்கு வித் லவ் படத்திலிருந்து என்னை போல வேண்ட அந்த பாட்டு.
0: வித் லவ்ல இருந்து என்னை போல்,
5: என்னை போலவே,
0: என்னை போலவே. பாடல் ஒலிக்கும். நன்றி செல்வகுமார்.
5: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர இணைக்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம், நான் நிஷா கதைக்கிறேன்.
0: நிஷா சொல்லுங்கள். வணக்கம்.
6: எனக்கு பாடல் சின்ன வீடு படத்துல வெள்ளமெனம் முள்ள மச்சான் வெளியோரம் அந்த பாட்டு.
0: சின்ன வீடுல என்ன பாடல் சொன்னீங்க?
6: வெள்ளமெனம் முள்ள மச்சான் வெளியோரம் அந்த பாட்டு.
0: வெள்ளை மனம் உள்ள மச்சான், என்ன? நன்றி, பாடல் ஒலிக்கும். நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
7: வணக்கம் மேம். சுதன் சுதன் நலமா இருக்கிறீங்களா?
0: ஓ நலம் சுதன், நன்றி. நீங்கள் எப்படி?
7: நான் நலம். நான் இந்த கேட்க போற பாட்டு வந்து அந்த எனக்கு பிடிச்ச அந்த சிமேந்திர மத்தியமம் அதிலேயே வர்ற இவன் அந்த படத்துல வந்த என்ன செய்தா இவங்குழலே என்ற அந்த சிம்மம் அடிக்குழகிற பாட்டு. அதோட ஏன் நீங்கள் இன்னும் இந்த போட்டி தொடங்க இல்லை? அந்த ஏர் வரிவினம் அடுத்தடுத்த இதுகளுக்கு சொல்லி ஃபைனலுக்கு ஏர் வரிவினம், செமிஃபைனலுக்கு ஏர் வரிவினம் உண்டு, அந்த நேர்களுக்குள்ள ஒரு இது ஒன்று செய்யறது இல்லை. அது நீங்கள் செய்வீங்கள் என்று பார்த்து நான் இன்னும் தொடங்க இல்லை.
0: தொடங்கிட்டா போச்சு.
7: மற்ற பக்கம் முழு ஜம்பவான்களும் அடிவிட போயினும் பிரான்சா ஜெர்மனி ஆண்டது செமி குவார்ட்டர் ஃபைனலுக்கு வர்றதுலயே தெரிஞ்சிருப்போம். ரெண்டுலயே ஒன்றுதான் பேரு.
0: இப்ப சொல்றாங்க நாங்க போட்டி ஆரம்பிச்சா பிரகாரங்கோ. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம் பாசன், நான் நம்பி வருகிறேன்.
0: நம்பி வாங்க. வணக்கம்.
8: எனக்கு பாடல் வந்து மனசே மனசே காதலிக்க.
0: மனசே மனசே கதவை தர,
8: அதானே? மனசே மனசே கதவை தர.
0: பாத்தீங்கன்னா உங்களோட பாட்டை நன்றி, நான் படிக்கிறேன். நன்றி.
8: இல்லை அது இல்லை, அது நன்றி. வணக்கம்.
0: நன்றி. ஆமாம், நேர்கள் பாடல்கள் ஒளிபரப்பாகும். இப்பொழுது நேரம் 6 மணி. இந்த மணித்தியாலத்தின் செய்தி அறிக்கை இடம்பெறும். செய்தி அறிக்கையை தொடர்ந்து நேர்களது விருப்ப பாடல்கள்.
9: CMR Tamil HD Hourly News. சிறுவர்களை வேலைக்கு அமர்த்துபவர்களுக்கு விதிக்கப்படும் தண்டனையை கடுமையாக்க பெண்கள் இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களுக்கான வேலைவாய்ப்பு சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள அரசாங்கம் முன்மொழிவை மேற்கொண்டுள்ளது. தற்போதைய அபராத தொகையான 10,000 ரூபாயை 1,00,000 உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. அபராதத்துடன் சேர்த்து 12 மாதங்கள் வரை சிறை தண்டனை வழங்கவும் இந்த சட்டம் மூலம் வழிவகை செய்கின்றது. அதே நேரத்தில் குற்றம் நிரூபிக்கப்படும் நபர்களுக்கு நீதிமன்ற அபராதம், சிறை தண்டனை அல்லது இவை இரண்டையும் சேர்த்து விதிக்க அதிகாரம் வழங்கப்படுகின்றது. இலங்கையில் தற்பொழுது நிலவி வரும் மழையுடரான வானிலை காரணமாக டெங்கு நோய் தாக்கத்தின் பரவல் மேலும் தீவிரமடைந்துள்ளது. ஜூன் மாதத்தில் மாத்திரம் 19,000 அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியிருக்கின்றனர். தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு இன்று வெளியிட்ட அறிக்கையின்படி இந்த ஆண்டு ஜனவரி 1 முதல் நேற்று வரை நாடளாவிய ரீதியில் 53,159 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அத்துடன் டெங்கு நோயினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 31 உயர்வடைந்துள்ளது. இந்த ஆண்டின் 25வது வாரம் நிறைவடையும் பொழுது இலங்கையின் 124 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகள் டெங்கு அதி அபாய வலயங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த ஆண்டின் முதல் 5 மாதங்களிலும் மாதம் 1 பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 10,000 குறைவாகவே காணப்பட்டது. எனினும் இந்த ஜூன் மாதத்தின் கடந்த 28 மாத்திரம் 19,318 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். மாகாண ரீதியில் அதிகளவான நோயாளர்கள் மேல் மாகாணத்திலேயே பதிவாகியிருக்கின்றனர். அங்கு 27,833 நோயாளர்கள் பதிவாகியிருப்பதோடு இது மொத்த நோயாளர்களின் எண்ணிக்கையில் 52.36% உயர்தர பரீட்சையானது ஆகஸ்ட் 10 ஆரம்பிக்கப்படும் என்று மிக தெளிவாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்ற பின்னணியில் அரசியல் கட்சியொன்று தலையீடு செய்து மாணவர்களின் இந்த பரீட்சையை ஒத்திவைக்க திட்டம் தீட்டுவதாக இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் தெரிவித்துள்ளது. மாணவர்களின் எதிர்காலத்துடன் விளையாட வேண்டாம் என்றும் திட்டமிட்டபடி ஆகஸ்ட் 10 பரீட்சையை நடத்த வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் கோரிக்கை விடுத்திருக்கின்றது. இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் காரியாலயத்தில் சனிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் பொழுது சங்கத்தின் தலைவர் தம்பிக்கு அழகப்பெருமை இதனை தெரிவித்துள்ளார். சீரற்ற காலநிலை காரணமாக 2025 இறுதிப்பகுதியில் ஏற்பட்ட சேதங்களை சீரமைக்கும் அனைத்து பணிகளையும் 2026 நிறைவு செய்ய முடியாது என்று 2027 நிதியமைச்சு வெளியிட்டுள்ள நிதி மூலோபாய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனர்த்தத்தினால் ஏற்பட்ட அழிவுகளை சீரமைப்பதற்காக 2026 ₹500 பில்லியன் மேலதிக நிதி ஒதுக்கீட்டை நாடாளுமன்றம் அங்கீகரித்திருந்தாலும் மூழ்கடியேற்ற திட்டங்களின் பரந்தளவு மற்றும் அவற்றின் சிக்கலான தன்மை காரணமாக அனைத்து பணிகளையும் இந்த ஆண்டுக்குள் நிறைவு செய்ய இயலாது என்று அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது. மேலும் 2026 அங்கீகரிக்கப்பட்ட மேலதிக நிதி ஒதுக்கீட்டில் பயன்படுத்தப்படாத தொகையை 2027 எடுத்துச் செல்வதற்கு பொது நிதி முகாமைத்துவ சட்டத்தின் கீழ் சட்டப்பூர்வ ஏற்பாடுகள் இல்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் இன்னும் நிறைவு செய்யப்பட வேண்டிய பணிகளுக்கு தேவையான நிதியின் அளவு 2026 ஆண்டின் இறுதியில் மேற்கொள்ளப்படும் மதிப்பீட்டின் பின்னரே தீர்மானிக்கப்படும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த தேவைகளில் ஒரு பகுதியை 2027 ஆண்டுக்கான முதன்மை செலவு வரம்புக்குள் நிர்வகிக்க முடியும் என்றாலும் மீதமுள்ள பணிகளை நிறைவு செய்ய மேலதிக வரவு செலவு திட்ட நிதியொதுக்கீடு தேவைப்படலாம் என்றும் அந்த நிதியின் அளவு மற்றும் அது எப்பொழுது தேவைப்படும் என்பது தற்பொழுது உறுதியாக கணிக்க முடியாத நிலை காணப்படுவதாகவும் நிதி மூலோபாய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார். அதற்கான ராஜினாமா கடிதத்தையும் சபாநாயகரிடம் அவர் வழங்கியிருக்கின்றார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்திருக்கின்றனர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் அடுத்தடுத்து ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவது தொடர்ந்து வருகின்றது.
10: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேரம் இப்பொழுது 6:06. நேர்கள் CMR தமிழ் HD-யின் கீத சந்தங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. கீத சந்தங்கள் நிகழ்ச்சியில் இன்றும் நாங்கள் பல்வேறு விதமான பாடல்கள் மற்றும் அந்த பாடல்கள் தொடர்பான பல்வேறு விடயங்களை பேசுகின்ற கீத சந்தம் திரை இலக்கிய சாகர சங்கம நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். இன்றைய நாளிலும் நேர்கள் எங்களது பாடல்களை கேட்டு மகளெல்லாம் நிறைய பாடல்கள் இருக்கின்றன. நாம் கொண்டு வந்த பாடல்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றில் கிடையில் நேர்களது பாடல்களும் தாராளமாக இருக்கின்றன. எந்த பாடல்களை தருவது, எவற்றை விடுவது என்ற ஒரு மிகப்பெரிய போராட்டத்தின் மத்தியில் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இப்பொழுது பாடல்களை தர இருக்கின்றோம்.

நேர்களே, இன்று இசைஞானி இளையராஜாவின் மூத்த மகன் கார்த்திக் ராஜா அவரது பிறந்தநாள். அந்த பிஜிஎம், அவரது இசையமைப்பில் வெளிவந்த பிஜிஎம் தான் போய்கொண்டிருக்கின்றது. அவரது இசை பொதுவாக அந்த குடும்பமே ஒரு இசை குடும்பம். யுவன் சங்கர் ராஜா, பவதாரணி, கார்த்திக் ராஜா என்று பலரை நாங்கள் அந்த குடும்பத்தில் கண்டிருக்கின்றோம். அவர்களது இதில் கார்த்திக் ராஜா இசையில் பல பாடல்கள் வெளிவந்திருக்கின்றன. பாண்டியன் திரைப்படத்தில் தனது பயணத்தை ஆரம்பித்தவர். பல்வேறு திரைப்படங்களுக்கு இசையமைத்து மிகப்பெரிய சாதனைகளை படைத்தவர். துரதிருஷ்டவசமாக அவருக்கு தொடர்ச்சியாக பல திரைப்படங்கள் பிற்காலத்தில் கிடைக்காவிட்டாலும், ஆரம்பத்தில் தந்த பாடல்கள் அத்தனையும் மிகப்பெரிய வெற்றி பெற்ற பாடல்களாக மாறியிருந்தன. கார்த்திக் ராஜா இசையமைத்த பாடல்கள் பல இன்றும் நேர்கள் பலரது இனிய கீதங்களாக அவர்களது மனங்களில் ஒலித்துக் கொண்டிருக்கும். கார்த்திக் ராஜாவின் இசையில் வெளிவந்த ஒரு பாடலை நாங்கள் முதலிலே நிகழ்ச்சியில் இணைக்க இருக்கின்றோம். கார்த்திக் ராஜா என்றால் எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது ஒரு சில திரைப்படங்கள் அல்ல, பல திரைப்படங்களின் பாடல்கள். பாண்டியனாக இருக்கலாம், உழைப்பாளி, பொன்னுமணி, அதைவிட சக்கரை தேவன், ஆத்மா, அமைதிப்படை, இன்னும் மாணிக்கம், அலெக்சாண்டர், உல்லாசம், காதலா காதலா, இப்படி டும் டும் டும், அல்பம், த்ரீ ரோஸ், புதிய கீதை என்று அந்த பட்டியல் நீண்டு கொண்டு செல்லும். 2026 இப்போது வெங்கீஸ் என்ற ஒரு திரைப்படத்துக்கு இசையமைத்துக் கொண்டிருக்கின்றார். பிசாசு என்ற திரைப்படம் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. பிசாசு 2 திரைப்படம் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. அந்த திரைப்படத்துக்கும் கார்த்திக் ராஜா தான் இசையமைப்பு. இப்படி அவரது பல திரைப்பட பாடல்கள் எங்கள் மனங்களில் இன்றும் நீங்காத மெட்டுக்களாக இருக்கக்கூடியவை. அவரது இசையமைப்பில் வெளிவந்த பாடல் ஒன்றை தான் முதலிலேயே நாங்கள் வழங்க இருக்கின்றோம். கொஞ்சம் நேர்களை ஓவர்டேக் பண்ண வேண்டித்தான் இருக்குது, ஒன்றும் செய்யலை. நேர்களது பாடல்களை தருகின்ற போது சில பாடல்கள் ஏற்கனவே நாங்கள் தந்த பாடல்களாக இருப்பதனால் இன்றும் பல பாடல்கள், இன்றும் வந்த ஓரிரு பாடல்களை தவிர எல்லா பாடல்களுமே முதலில் நாங்கள் அலசிய பாடல்கள். இதில் நாங்கள் உல்லாசம் திரைப்படத்தில் இடம்பெற்ற கொஞ்சம் மஞ்சள் பூக்கள் என்ற ஒரு பாடல், மிக அருமையான ஒரு மெட்டு மெலடி சாங் என்று சொல்லலாம். அந்த பாடலை நீங்கள்

இப்படி ஒரு மிக இனிமையான ஒரு சுரத்துடன் ஆரம்பமாகும் பாடல் கொஞ்சம் மஞ்சள் பூக்கள். கார்த்திக் ராஜா மேற்கத்திய மற்றும் இந்திய இசைக்கருவிகளை பயன்படுத்தி ஒரு நேர்த்தியான இசையமைப்பை வழங்கிய பாடல். ஒகஸ்டிக் கிட்டார், புல்லாங்குழல் போன்ற மென்மையான தாள வாத்தியங்கள் மூலம் பல்லவியும், சரணங்களில் பேஸ் கிட்டார் ஸ்ட்ரிங்ஸ், அதைவிட வயலின் வயலோ செலோ போன்ற பல்வேறு விதமான இசைக்கருவிகள் பயன்படுத்தி இந்த பாடலை மிக சிறப்பாக தந்திருப்பார். பாரம்பரிய ராகமான பிலு என்ற ஒரு ராகத்தை இந்த பாடலில் மெட்டுக்காக பயன்படுத்திய கார்த்திக் ராஜா நவீன மேற்கத்திய பாணியில் இந்த பாடலை கொண்டு வர முயற்சித்திருக்கின்ற அந்த பாணி உண்மையில் அவரது இசை நுட்பத்துக்கு மிகச்சிறந்த சான்று. எத்தனையோ பல பாடல்கள் இருக்கின்றன, ஆனால் இந்த பாடலில் பல்லவியில் ஒகஸ்டிக் கிட்டார் பாடலை தொடக்கத்திலிருந்து ஒரு மென்மையான துள்ளலான ரிதத்தை கிட்டார் மூலம் வழங்குகின்ற பாணி பாராட்டுக்குரியது. அது மட்டுமல்ல, பாடகர்கள் பாடுவதற்கு முன்பாக வரும் இசை துணுக்கில் புல்லாங்குழல் மிக மென்மையாக ஒலித்து கொண்டிருக்கும். பொங்கோஸாக இருக்கலாம், தபேலாவாக இருக்கலாம், ஒரு விதமான மெதுவான ஆனால் துடிப்பான நாட்டுப்புற மற்றும் மேற்கத்திய கலப்பு தாளக்கட்டை பயன்படுத்தியிருப்பார். அதேபோல் பல்வேறு விதமான எலக்ட்ரிக் கிட்டார், பேஸ் கிட்டார் போன்றவை ஆங்காங்கே பாடலுக்கு மிகப்பெரிய தடிமனான நாதத்தை கொண்டு வந்திருக்கும். அதுபோல் மேற்கத்திய பாணியில் சிம்பனி பாணியில் வயலின்கள் கூட்டாக ஒரு பின்னணியான பிரம்மாண்டத்தை சேர்த்திருக்கும். சரணம் முழுவதும் பாடகர்களின் குரலுக்கு கீழே ஒரு நிலையான தாள ஒழுங்கை இந்த பேஸ் கிட்டார் வழங்கி கொண்டிருப்பதை பார்க்கலாம். ஹரிஹரன், ஹரிணி இவர்கள் பாடி முடிக்கின்ற ஒவ்வொரு இடைவெளிகளிலும் புல்லாங்குழல் வயலின் மாறி மாறி ஒரு கவுண்ட பாயிண்ட் என்று சொல்வார்கள் இசைஞானி இளையராஜா பல பாடல்களில் பயன்படுத்திய அந்த கவுண்ட பாயிண்ட் என்ற அந்த முறை கார்த்திக் ராஜாவால் இந்த பாடலில் மிக சிறப்பாக கையாளப்பட்டிருக்கும். விசிலிங், ஹீபோட், சிந்திசைசர் போன்றனவு, மனிதன் விசில் அடிப்பது போன்ற ஒரு மென்மையான ஒளி, அதனுடன் இணைந்த ஹீபோட், சிந்திசைசர் போன்ற பல இசைக்குறிப்புகள் இந்த பாடலிலே ஆங்காங்கே எங்களை ஈர்த்து நிற்கின்ற மெட்டுக்களாக அமையும். அது மட்டுமல்ல, இந்த திரைப்படம் உல்லாசம் என்ற திரைப்படம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட திரைப்படம். கொஞ்சம் மஞ்சள் பூக்கள் அழகே உன்னை சொல்லும் என்ற அந்த திரைப்படம் 1977 உல்லாசம் திரைப்படம் வெளிவந்தது. அஜித் குமார் மற்றும் விக்ரம் இருவரும் இணைந்து ஒன்றாக நடித்த திரைப்படம் என்பது நான் சொல்லி தெரிய தேவையில்லை நேயர்கள். இருவரும் நட்சத்திரங்களான அஜித்குமார் விக்ரம் இருவரும் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் என்ற பெருமை இந்த திரைப்படத்துக்கு இருக்கின்றது. இந்த பாடல் விக்ரம் மற்றும் நடிகை மகேஸ்வரி இருவருக்கும் திரைப்படத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். இருவரும் இணைந்து பாடியிருப்பார்கள். ஒரு பீலு ராகம் மேற்கத்திய கிட்டார் புல்லாங்குழல் இசையோடு மிக 90களின் பிற்பகுதியில் வந்த ஒரு நவீன மெலடி பாடல் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த பாடல் பலரை கவர்ந்தெழுத்திருக்கும்.

நேர்கள் திரை இலக்கிய சாகர சங்கம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் இரண்டாவதாக கொண்டு வரும் பாடல் ஒரு நேர் அது பாடல். யார் அந்த நேர்? எல்லோரும் ஆர்வமாக இருப்பீர்கள். இப்போது அந்த நுனிக்கதிரையில் வந்திருக்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு வரும். சிம்மேந்திர மத்திம ராகம். இந்த ராகத்தை பற்றி சுதன் அடிக்கடி இன்றில்லை இரண்டு மூன்று வாரங்களாக இந்த ராகம் தனக்கு பிடித்த ராகம், இந்த ராகத்தில் ஒரு பாடல் என்று அவரது அந்த ஆர்வம், அதை நாங்கள் மெச்ச வேண்டும். அந்த ஆர்வத்துக்கேத்த ஒரு பரிசு அவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற வகையில் அவரது விருப்ப பாடல் தான் இன்று நாங்கள் கொண்டு வர இருப்பது. அது சிம்மேந்திர மத்திமம் என்ற ஒரு ராகத்தில் இடம்பெற்ற பாடல் ஒன்றும், அது முழுக்க முழுக்க ஒரு கர்நாடக சங்கீதத்துக்கு உரிய ஒரு ராகமாக விளங்குகின்றது. குறிப்பாக 57வது மேலகர்த்த ராகமாக விளங்கக்கூடியது. ஒரு கம்பீரம், ஒரு பக்தி, அதைவிட தத்துவார்த்த உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு ராகம். இந்த ராகத்தை பொறுத்தவரையில் இதில் பல்வேறு விதமான கர்நாடக சங்கீத பாடல்கள் பல வெளிவந்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, உலகளாவிய இசை, கர்நாடக இசையை தாண்டி இந்துஸ்தானி மேற்கத்திய இசை, குறிப்பாக கங்கேரியன் மைனர் ஸ்கேல் என்று சொல்வார்கள், ஜிப்சி மைனர் என்று அழைக்கப்படுகின்ற அளவுக்கு இந்த ராகம் உலக புகழ் பெற்ற ஒரு ராகமாக விளங்குகின்றது. தியாகராஜ பாகவதர் நாங்கள் பொதுவாக சங்கீத மும்மூர்த்திகள் என்று அழைக்கக்கூடிய முத்துசுவாமி தீட்சிதர், இப்படி பலர் இந்த ராகத்தில் புகழ்பெற்ற கீர்த்தனைகளை தந்திருக்கின்றார்கள். இது அவரது அந்த ஆர்வத்துக்காக சொல்கிறேன். எல்லா பாடல்களுக்கும் இப்படி சொல்லி கொண்டிருக்க முடியாது. அவர் கண்ட அவர் தந்த அந்த ராக ஆர்வத்துக்காக அந்த ராகங்களை பற்றி சில விடயத்தை சொல்லிக்கொண்டு பாடலுடன் இணைந்திருப்பதற்காகத்தான் அந்த விடயத்தை சொல்லி தந்து சென்றோம். இந்த ராகத்தில் இடம்பெற்ற பாடலைத்தான் நாங்கள் அடுத்து தர இருக்கின்றோம். என்ன என்ன செய்தாய் வேங்குழலே. அது இடம்பெற்ற திரைப்படம் பார்த்திபன் இயக்கி நடித்த இவன் என்ற திரைப்படம், இசைஞானி இளையராஜாவின் இசையில் வெளிவந்த திரைப்படம். இசைஞானி இளையராஜாவுக்கும் பார்த்திபனுக்கும் அப்படி ஒரு நெருக்கம். அவர்கள் ஒரு குருசிஷியன் பாவத்தில் இணைந்து, பாக்கியராஜின் மாணவன்தான் பார்த்திபன் என்றாலும் குருவுக்கும் இசைஞானிக்கும் இடையில் முருகல்தான், ஒரு பனிஃபோர் தான். இருந்தாலுமே பார்த்திபன் இசைஞானியுடன் மிக நெருக்கமானவர். அவரது பல நிகழ்ச்சிகளை எல்லாம் தொகுத்து வழங்குகின்ற காட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இருவருக்கும் இடையில் ஒரு தந்தை மகன் உறவு இருக்கு. இவன் என்ற திரைப்படம் ஒரு நீண்ட காலம் எதிர்பார்க்கப்பட்டு 2002 வெளிவந்த பார்த்திபன் தயாரிப்பில் வெளிவந்த திரைப்படம். அவரது திரைக்கதை வசனம் என்று சொல்வார்கள், பாக்கியராஜ் போல் ஒரு அனைத்தையும் செய்ய முற்பட்டவர். அவரது கதை, அவரது இயக்கம், அவரது நடிப்பு என்று பலவற்றையும் தந்த ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தை பார்த்திருப்பீர்கள். கொஞ்சம் வித்தியாசமான திரைப்படமாக வெளிவந்திருந்தது. இசைஞானி இளையராஜாவின் இசையில் பல நல்ல பாடல்கள் அந்த திரைப்படத்தில் இருக்கின்றன. வாலி, முத்துலிங்கம், கபிலன், இளையராஜா, முத்துக்குமார், மேத்தா, பழனி பாரதி என்று பலரை, அது இசைஞானி இளையராஜாவும் ஓரிரு பாடல்களை அந்த திரைப்படத்தில் எழுதியிருந்தார். அதைவிட பல பாடகர்களை அந்த திரைப்படத்தில் பாடுவதற்கு பயன்படுத்தியிருந்தார்கள். மாதங்கி, உன்னிகிருஷ்ணன், எஸ் என் சுரேந்தர், அருள்மொழி, பேபிமணி, கார்த்திக், மால்குடி சுபா, அருள்மொழி, கார்த்திக், சுஜாதா, பாலக்காட்டு ஸ்ரீராம், இப்படி பலருக்கிடையில் சுதா ரகுநாதனுக்கு பல பாடல்களை தந்திருந்தார்கள். 3க்கும் மேற்பட்ட பாடல்கள் அந்த திரைப்படத்தில் நான் நினைக்கின்றேன் சுதா ரகுநாதன் பாடியிருப்பார். இதில் வாலி வரியில் ஒரு பாடல், அதுதான்

என்னை என்ன செய்தாய் வேங்குழலே என்ற பாடல். வேங்குழல் என்றால் புல்லாங்குழலை வேங்குழல் என்று அழைப்பார்கள். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லை, நேர்கள் அத்தனை பேருக்கும் மிக சிறப்பாக அவை எல்லாம் தெரியும். என்றாலும் இந்த பாடலை மிக சிறப்பான முறையிலே ஒரு சிம்மேந்திர மத்திம ராகத்தில் இசைஞானி இளையராஜா உருவாக்கியிருந்தார். இந்த ராகத்தின் மிக சிறப்பு, அருமையான சிறப்பை அறிந்து அதை ஒரு கர்நாடக சங்கீத வித்துவான் தான் பாட வேண்டும் அல்லது கர்நாடக சங்கீத துறையில் உள்ளவர்தான் பாட வேண்டும் என்ற அந்த நோக்கத்தை வெளியிட்டவர் இசைஞானி தான். இசைஞானியின் அந்த வேண்டுதலை உடனடியாக செவியேற்று பார்த்திபன் அவருக்கு ஏற்ற விதத்தில் சுதா ரகுநாதனை அழைத்து வந்தார். சுதா ரகுநாதன் கொடிகட்டி பறப்பவன் கர்நாடக சங்கீதத்தில். என்ன என்ன செய்தாய் வேங்குழலே திரை இசையில் ஒரு அரிய மற்றும் தனித்துவமான ஒரு படைப்பு என்று சொல்லலாம். இந்த படைப்பை பொறுத்தவரையில் இசைஞானி இளையராஜா தனது படங்களில் கர்நாடக ராகங்களை ஒரு மெல்லிசையாக மாற்றி அமைத்திருப்பார். ஆனால் இந்த பாடலில் சிம்மேந்திர மத்திம ராகத்தின் தூய்மையையும் அதன் மரபு சார்ந்த வடிவம் சற்றும் குறையாமல் முழுமையாக ஒரு பாடலாக வடிவமைத்து தந்திருப்பார். இப்பாடலை பிரபல கர்நாடக இசை பாடகி சுதா ரகுநாதன் பாடியிருப்பார். திரைப்படங்களில் அரிதாகவே பாடுகின்ற அவர் கமகங்கள் சங்கதிகளுடன் கூடிய இந்த கடினமான பாடலை அருமையாக பாடியிருப்பார். நீங்கள் பாடலை கேட்கின்ற போது தெரியும். சிந்து பைரவி என்ற ஒரு திரைப்படம் வந்தது. அந்த சிந்து பைரவி திரைப்படத்துக்கு பிறகு மரபிசை பாடகர்களை திரையில் இசைஞானி இளையராஜா பயன்படுத்திய முக்கிய பாடல்களில் இதுவும் ஒன்று. சங்கராபரணம், சிந்து பைரவி, இப்படி பல திரைப்படங்கள் ராகங்களை அடிப்படையாக கொண்டு மிக பெருமளவில் வெளிவந்து சாதனை படைத்தன. இந்த வரிசையில் நாங்கள் இன்னொரு திரைப்படத்தையும் வைக்கலாம். சிந்து பைரவி, சங்கராபரணம், அதேபோல் மோகமுள்ளொன்ற ஒரு திரைப்படம். அந்த கதை அம்சம் வேறு விதமானது என்றாலும் அங்கும் ஒரு சங்கீத கர்நாடக சங்கீதம் சார்ந்த ஒரு கதை கருதான். அந்த திரைப்படத்திலும் இப்படியான பல கமகங்கள் சங்கதிகளுடன் கூடிய பாடல்கள் இடம்பெற்றிருக்கும். கே ஜே யேசுதாஸ், ஜானகி அம்மா பாடியிருப்பார்கள். இங்கு புல்லாங்குழலின் ஆதிக்கம், வேங்குழல் என்பது பொதுவாக புல்லாங்குழல் என்ற அந்த தலைப்புக்கேற்ப இந்த பாடல் முழுவதுமே புல்லாங்குழல் இசை மிக முக்கிய பங்கு வகித்திருக்கும். இசைஞானி இளையராஜாவின் இசையமைப்பில் பாய்ந்து பாய்ந்தொழிக்கும் இந்த புல்லாங்குழல் பொதுவாக இந்த பாடலில் மட்டுமல்ல, அவரது எந்த பாடலிலும் புல்லாங்குழல் என்ற அந்த இசைக்கருவி நிச்சயமாக இருக்கும் என்று சொல்லலாம். இல்லாட்டி அருண்மொழிக்கு வேலை இல்லாமல் போயிருக்கும். அருண்மொழி பாடலை விட்டுவிட்டு, தான் பாடுவதை விட்டுவிட்டு இசைஞானியின் இசைக்குழுவில் புல்லாங்குழல் இசை விற்பனராக இணைந்தார் என்றால் பாருங்கள், இசைஞானியின் பாடல்களில் நிச்சயமாக அருள்மொழி தினமும் வேலை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருக்கு மாத சம்பளம் அப்படி வகுத்து பெரிய சம்பளத்தை வழங்கி கொண்டிருக்கின்றார். ஆகவே அருள்மொழிக்கு வேலை கொடுக்க வேண்டும். பெரும்பாலும் எல்லா பாடல்களிலும் புல்லாங்குழல் இருக்கும். இதில் கவிஞர் வாலி எழுதிய வரிகள், கவிஞர் வாலிக்கு இந்த சங்கீத ஞானம் உச்சம் பாருங்கள். அது நான் சொல்வதை சிலர் தவறாக நினைக்கக்கூடாது. கவியரசர் கண்ணதாசனை விட வாலிக்கு இருக்கக்கூடிய சங்கீத ஞானம் ஒரு படி மேல்தான். சங்கீத ஞானத்தை சொல்லுகின்றேன், வேறு விடயமல்ல. அதனால் கவிஞர் வாலி எழுதிய வரிகள் இசையோடு இயைந்து ஒரு தவம் போன்ற உணர்வை அனைவருக்கும் ஏற்படுத்தும். எமக்கும் உமக்கும் ஒரு பகை இல்லையே என்று இசை வேள்வி நடத்துகின்றேன் போன்ற வரிகள் இசையை ஒரு தவமாக பார்க்கின்ற ஒரு கலைஞனின், ஒரு ரசிகனின் மனநிலையை பிரதிபலிக்கக்கூடியது. இப்படியான இந்த பாடலில் புல்லாங்குழல், மிருதங்கம், வயலின், அதைவிட வயலோ செல்லோ, இப்படி பல, தம்புரா, சுருதிப்பெட்டி, கங்கிரா, கடம் என்று பல இசைக்கருவிகள் சுதா ரகுநாதன் பாட பின்னால் இசைஞானி இளையராஜா சிம்மேந்திர மத்திமத்தில் தருகின்ற அந்த ஆளாவினையை இப்போது நாம் அனைவரும் கேட்டு ரசிப்போம்.

மழை கம்பி குத்தாமல் இருக்க குடைக்கம்பியாய் ஒதுங்கினேன். குடை அல்லாது உன் குரல் அருவி குற்றாலம். கானம் கேட்க கண்மூட போய் காணாமலே போனேன் நான். விட்டு கூடு வாய்ந்திருப்பேனோ என தட்டு தடுமாறி தேடி காதுகளாய் இறைந்து கிடக்கும் உன் காலடி வாரம் வந்தடைந்தேன். அடடா, தாளமிடும் கைக்கும் தட்டுப்படும் உன் துடைக்கும் இடையே நான் சிக்கிக் கொண்டிருப்பதை கண்டுகொண்டேன்.

0: அந்த பாடலுக்கு இடையே ஒரு பொட்டு வைத்தது போல பார்த்திபனின் குரல். பார்த்திபன் கிறுக்கல்கள் என்றொரு கவிதை நூலை வெளியிட்டவர். அவர் மிகச்சிறந்த ஒரு கவிஞர் என்பதற்கு இந்த பாடலில் அவரது குரலில் வெளிவந்த அந்த கவிதை துணுக்குகள் மிகச்சிறந்த சான்று. இது சுதன் விருப்பத்தில் இந்த பாடலொலி தோய்ந்த நேரம் 6:37. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் கீத சந்தங்கள் திரை இலக்கிய சாகர சங்கம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: சம்மர் டைமில் ஒரு செம்ம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773 Soul and Fire events.kilikoot.ca.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 carat 1 gram நகைக்கு 100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடகுக்கு 1000 to $1,200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
3: துபாய் சிங்கப்பூர் 22 carat தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
2: 416-834-2266
5: மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர் இலக்கம் 144 கெனடி ரோட் பிரம்ப்டன் 9054568433

நேர்கள் திரை இலக்கிய சாகர சங்கம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். கீத சந்தங்கள் தருகின்ற அடுத்த பாடல் என்ன என்று நேர்கள் ஆர்வமாக இருப்பீர்கள். இது எங்கள் தெரிவில் இடம்பெற இருக்கின்ற பாடல். நேர்களது பாடல்களும் இடம்பெற இருக்கின்றது. இடையிடையே எங்கள் தெரிவுகளை தர வேண்டும். ஏனென்றால் பல நேர்களுக்கு எங்களது தெரிவுகளை கேட்பதில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கின்றது. நேர்களது தெரிவு பாடல்களையும் தருவோம், எங்களது தெரிவுகளையும் கொண்டு வந்த தெரிவுகளை வழங்க வேண்டும் என்று பலர் அவ்வப்போது கேட்டிருந்தார்கள். என்ற வகையில்தான் அவற்றையும் தந்து கொண்டு நேர்களது விருப்ப பாடல்களையும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வோம். இப்பொழுது அடுத்த ஒரு பாடல் சின்ன வீடு திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை பொறுத்தவரையில் சின்ன வீடு திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜா பாக்கியராஜ் நடிப்பில் வெளிவந்திருக்கும் அந்த திரைப்படம். இசைஞானி இளையராஜாவின் இசையில் பல நல்ல பாடல்களை கொண்டிருக்கக்கூடியது. ஏற்கனவே சின்ன வீடு திரைப்படத்தில் நாங்கள் ஒரு பாடலை இந்த நிகழ்ச்சியில் தந்திருந்தோம். அடமச்சமுள்ள மச்சான் என்ற அந்த பாடல் இது அதல்ல. இது கொஞ்சம் வித்தியாசமான பாடல். அந்த பாடல்தான் இப்பொழுது நிகழ்ச்சியில் அடுத்தொழிக்க இருக்கின்றது. சிட்டுக்குருவி என்ற ஒரு பாடல் எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி குரலில் வைரமுத்து வரிகளில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும். இந்த பாடல் வந்த காலத்தில் இந்த அடமச்சமுள்ள மச்சான் இப்போ கொஞ்சம் பீக்கே நிற்குது இந்த சின்ன வீடு திரைப்படத்தில். ஆனால் இந்த திரைப்படம் வந்த காலத்தில் பட்டி தொட்டி எங்கும் ஒழித்து ஒரு ஓய்ந்த ஒரு பாடல் இந்த பாடல் நாங்கள் இப்பொழுது கொண்டு வர இருக்கின்ற பாடல். பல இடங்களிலும் பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளிலும் திரையரங்குகளில் கூட ஏனைய திரைப்படங்கள் திரையிடப்படுகின்ற திரையரங்குகள் கூட திரைப்படம் ஆரம்பிப்பதற்கு முதல் இந்த பாடலை ஒளிபரப்பு செய்வார்கள். பொது மேடைகள், பொது விழாக்கள், இந்த லவுட் ஸ்பீக்கர்னு சொல்வார்கள் ஒலிபெருக்கிகள், இவற்றிலெல்லாம் பட்டி தொட்டி எங்கும் ஒலித்தோய்ந்த பாடல் இந்த பாடல். இப்படி ஒரு குரல் ஒளி கேட்டால் ஐஸ்கிரீம் வேன் வருகின்றது என்றெல்லாம் நாங்கள் ஓடி சென்ற காலங்கள் இருக்கின்றது. ஐஸ்கிரீம் வேன்களில் கூட இந்த பாடல்களை அடிக்கடி ஒளிபரப்பு செய்வார்கள். புஷ்பலதிகா என்ற ஒரு ராகம், அந்த ராகத்தில் இசைஞானி செய்த ஒரு மிகப்பெரிய சாகசம் என்று சொல்லலாம். அப்படி ஒரு அருமையான பாடல் இந்த சின்ன வீடு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். இது பாக்கியராஜுக்காக கொண்டு வந்த பாடல். பாக்கியராஜின் நினைவாக பல பாடல்களை இன்று நான் கொண்டு வந்தேன். நேர்கள் யாருமே விரும்பி கேட்காத புதிய பல பாடல்களை கொண்டு வந்தேன். ஆனால் அதற்கு நேரம் போதாது. என்றாலும் ஒரு பாடலையாவது தந்துவிட வேண்டும். பொதுவாக இசைஞானி இளையராஜா கே பாக்கியராஜ் இணைப்பில் வந்த அத்தனை திரைப்படங்களும் மிகப்பெரிய வெற்றி திரைப்படங்கள். அது பாடல்களை அடிப்படையாக கொண்டாலும் சரி, அல்லது படத்தின் கதை உருவாக்கம், திரைக்கதை அமைப்பு, அத்தனையிலும் கொடி கட்டி பறந்தது. ஏதோ அது காலத்தின் கோலம் இருவரையும் பிரித்து வைத்தது. சில வழிகளில் இசைஞானியுடன் பாக்கியராஜ் தொடர்ந்து பயணித்திருந்தால் 90கள் கடந்தும் அவரது பயணம் நீண்டிருக்குமோ என்று எண்ண முடியாமல் இல்லை. சரி, இப்பொழுது இதற்கு முதல் நாங்கள் ஜெர்மனி பரகுவே பக்கம் போய் வருவோம். ஜெர்மனி பக்கம் இப்போது பெனால்டி கிக்கு போவார்களோ என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது. ஒன்றுக்கொன்று என்ற கோல் கணக்கில் போட்டி இப்பொழுது மேலதிக நேரங்கள் வழங்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மேலதிக நேரத்திலும் ஒன்றுக்கொன்று என்ற நிலை இருந்தால் பெனால்டி கிக். இந்த 2026 உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடரின் முதலாவது பெனால்டி கிக்காக மாறுமோ என்ற நிலை இப்போது உருவாகி இருக்கின்றது. ஒன்றுக்கொண்டு என்ற கோல் கணக்கில் இப்பொழுது பரகுவே ஜெர்மனி அணிகளுக்கிடையிலான போட்டி மிக விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பெனால்டி கிக் வந்தால் சொல்வோம், நிச்சயமாக அவை பற்றி அறிவிப்போம். கேட்டுக்கொண்டிருங்கள். இப்பொழுது 100 நிமிடங்கள் கடந்து போட்டி இடம்பெற்று கொண்டிருக்கின்றது.
நூறு நிமிடங்கள் கடந்து மேலதிக நேரம் மேலதிக நேரங்கள் கொடுப்பார்கள். அந்த நேரத்தில் இப்போது போட்டி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. புஷ்பலதிகா என்ற ஒரு ராகத்தில் இசைஞானி இளையராஜா உருவாக்கிய பாடல் இந்த பாடல். சிட்டுக்குருவி வைக்கப்படுது. 80களில் திரை இசை வரலாற்றில் ஒரு மிகச்சிறந்த காதல் மெல்லிசை பாடல், பலரும் கொண்டாடிய பாடல் என்று சொன்னால் இதற்கு மாற்றுக்கருத்தில்லை. ஏன் இந்த பாடல் பலரையும் மனம் கவர்ந்ததென்றால், ஒரு அபூர்வமான ராக பிரயோகம் என்று சொல்வார்கள் புஷ்பலதிகா ராகம். இளையராஜாவின் மேதமை இந்த பாடலில் மிக அற்புதமாக வெளிப்பட்டிருக்கும். கர்நாடக இசையில் அதிகம் கையாளப்படாத, கேட்க அரிதான ஒரு புஷ்பலதிகா என்ற ராகத்தை மிக எளிமையான ஒரு சினிமா திரை இசை வடிவத்துக்குள் இளையராஜா கொண்டு வந்த அற்புதம், அந்த ஆற்றல் என்றும் வியக்கத்தக்கது. செவ்வியல் ராகத்தில் இலக்கணம் மாறாமல், அதே சமயம் சாமானிய ரசிகனும் முணுமுணுக்கும் வகையில் ஒரு துள்ளலான காதல் பாடலை இந்த ராகத்தில் வடிவமைக்க முடியும் என்று காட்டி சென்றவர் இசைஞானி. ஒரு பல்லவியே வித்தியாசமாக ஆரம்பிக்கும், தரதத்தாண்டு ஆரம்பிக்கும், தாளக்கட்டாக ஆரம்பிக்கும். பாடல் நேரடியாக வரிகளுடன் தொடங்காமல் தரதென்று ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கின்ற போது ஒருவித தாள லயத்துடன் கூடிய ஜதிகள் அந்த பாடலில் உருவாகி இருக்கும். இது ஒரு புதுமையான அணுகுமுறை. எந்த ஒரு இசைக்கருவியும் இல்லாமல் பாடகர்களின் குரல் ஒளியை கொண்டே பாடலின் ஆரம்ப களத்தை இசைஞானி இளையராஜா அமைத்திருப்பது இந்த பாடலில் இருக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பு என்று சொல்லலாம். அதுவும் எஸ்பிபி ஜானகி. இப்பொழுது ஜெர்மனி மற்றொரு கோலை போட்டிருக்கின்றது, ஆகவே பெனால்டிக்கு போகக்கூடிய வாய்ப்பில்லை. 2-1 என்ற கோல் கணக்கில் இப்பொழுது ஜெர்மனி முன்னணி வகிக்கின்றது. பரகுவே பழி தீர்க்கும் என்று எண்ணியிருந்தோம், ஆனால் கடைசி நிமிடத்தில் இப்போது ஜெர்மனி ஒரு கோலை மேலதிகமாக போட்டிருக்கின்றது. 2-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனி முன்னணி வகிக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் நேரம் இருக்கின்றது. ஜொனாதன் தா இப்பொழுது 2வது கோலை 102வது நிமிடத்தில் போட்டிருக்கின்றார். பொறுத்திருந்து பார்ப்போம். இப்பொழுது இந்த புஷ்பலதிகா ராகத்தின் அந்த அற்புதத்தை, அந்த விடயத்தை மிக சிறப்பான முறையில் எஸ்பிபி ஜானகி கூட்டணியின் உச்சக்கட்ட நளினத்தின் மூலம் கொண்டு வந்திருக்கின்றார். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இருவரும் இணைந்தால் அந்த பாடலுக்கு ஒரு மவுஸ் இருக்கும் நிச்சயமாக. இருவரும் ஆளுமைகளின் குரல் பாவனைகள் இந்த பாடலுக்கு மேலும் உயிரூட்டியிருக்கின்றன. புதுமண தம்பதிகளின் நாணத்தையும் காதலையும் தங்களது அலாதியான குரல் குலைவாலும் மெல்லிய சிரிப்பொலிகளாலும் அப்படியே கண்முன் கொண்டு வந்திருப்பார்கள். அதுவும் பாக்யராஜ் ஒரு நகைச்சுவையாக கொஞ்சம் உரசல் பரசலாக படங்களை உருவாக்குவர். அவருக்கு ஏற்ற வகையில் இந்த பாடலுக்கு இருவரும் குரல் கொடுத்திருப்பார்கள். வைரமுத்துவின் சிலேடை இலக்கியம் இந்த பாடலுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தந்திருக்கின்றது. பாக்யராஜின் திரைப்படங்களுக்கே உரிய குறும்புத்தனமான காதல் சூழலுக்கு ஏற்ற எந்தவித ஆபாசமும் இல்லாத மிக நளினமான வார்த்தைகளை வைரமுத்து கையாண்டிருப்பார். அவரால் அந்த வரிகளால் வைரமுத்துவின் வரிகளால் நெய்யப்பட்ட அற்புதமான பாடல், தத்தை தத்தி தவளும் தோளை தொத்தி தவளும் என்று வருகின்ற அந்த வரிகள் கேட்போருக்கு அந்த மனதில் நிற்க முடியாது. என்ன வரி? தத்தை தத்தி தவளும், தத்தை என்ற பெண், தத்தி தவளும் தோளை தொத்தி தழுவும் என்ற அந்த வரிகள் உண்மையில் வைரமுத்துவின் ஆற்றலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. மன்னன் மகளும் தெப்பக்குளமும் செப்புக்குடமும் இவளை, மன்னன் மகளும் தெப்பக்குளமும் செப்புக்குடமும் இவளை. உண்மையில் ஒரு விரசமான வார்த்தைகளை கூட நளினமாக சொல்லி சென்ற ஒரு அற்புதமான கவி வரிகள் இதில் இடம்பெற்றிருக்கும். தத்தை தத்தி தவளும் கேட்கின்ற போது உடனே புரியாது, சொல்கின்ற போதுதான் புரியும். தத்தை என்பது பெண், தத்தி தவளும் தோளை தொத்தி தழுவும், மன்னன் மகளும் தெப்பக்குளமும் செப்புக்குடமும் இவளை போன்ற வரிகள் காதலை இயற்கையோடும் தமிழ் சுமையோடும் அழகாக வைரமுத்துவால் வர்ணிக்கப்படும். சின்ன வீடு திரைப்படத்தில் கதாநாயகி கல்பனா அறிமுகத்துக்கு பிறகு சூழலில் கதை நோட்டத்திற்கு மிக முக்கியமான ஒரு காதல் காட்சி இந்த பாடலில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். இந்த பாடல் மிகச்சிறந்த தாளக்கட்டு, தாள வாத்தியங்கள் பயன்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கும். 4-4 என்ற ஒரு பீட்டில் இந்த பாடலை அமைத்திருப்பார். தாள நடை, சதுஷ்ட நடை என்று சொல்வார்கள்.
அப்படி சதுஷ்ட நடையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாடல் அந்த வேக நடைக்கேற்ப துடிப்பையும் உற்சாகத்தையும் இதய துடிப்பையும் ஒரு புதுமண தம்பதிகளின் இதய துடிப்பின் வேகத்தை உற்சாகத்தை தாளத்தின் வழி கொண்டு வந்திருப்பார் இசைஞானி இளையராஜா. ஒரு மென்மையான கிராமிய மற்றும் செவ்வியல் தன்மையை கொண்டு வர இந்த தாள வாத்தியங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். மிருதங்கம், அதேபோல் மிருதங்கத்தின் தீம் மற்றும் தொப்பி ஒலிகள் மிக நுணுக்கமாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். தபீலா, கஞ்சிரா, இன்னும் சிட்டுக்குருவி வெக்கப்படுதல் என்று தொடங்கும் போது பேஸ் ஒலியுடன் வரக்கூடிய தபீலாவின் தாள நடை, ஆங்காங்கே மணியொலி, குரல் வழியில் வரக்கூடிய நுணுக்கங்கள், தாளங்கள் அதே தாளமாக பயன்படுத்தியிருப்பார் இசைஞானி இளையராஜா. அதேபோல் கவுண்டர் பாயிண்ட், தாள வாத்தியங்களோடு இணைந்து ஒலிக்கும் பேஸ் கிட்டார், கோட்ஸ் என்று பல இந்த பாடலுக்கு சிறப்பை தந்திருக்கும். இந்த பாடலை நாங்கள் முதலில் கேட்டு வயலின் வளமை போல் வயலின் சோலோ, செலோ, வயலோ என்று பல இசைக்கருவிகள், புல்லாங்குழல், இன்னும் ஒகஸ்டிக் கிட்டார், கிட்டார், பேஸ் கிட்டார் என்று பல இசைக்கருவிகள். அதைவிட இசைஞானி இன்னும் பிரம்மாண்டமாக பல்வேறு விதமான இசைக்கருவிகளையும் பயன்படுத்தி உருவாக்கிய இந்த பாடல் எப்பொழுதுமே கேட்கும் போது ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தை உற்சாகத்தை மனதில் கொண்டு வரும். ட்ரம்பெட் பயன்படுத்தப்பட்டிருக்கும், பிரஸ் கருவிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும், இப்படி பல கருவிகளுடன் இணைந்து இந்த பாடலை நாங்கள் இப்போது கேட்டு மகிழ்வோம் நேர்களே. இப்பொழுது அந்த கோல், ஜெர்மனியினால் இரண்டாவதாக போடப்பட்ட கோல் ஆஃப் சைட் என்று நினைக்கின்றேன், இப்போது தவறான கோல் என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது.

0: ஆமாம், இந்த சினே ட்ரம் மற்றும் கொங்கோ ட்ரம் ஆகிய தாளக்கட்டுகளுடன் அந்த பாடல் ஒலித்தோ. இந்த நேரம் 6:55 நேர்கள்.
1: இனிய இசை விருந்து

0: சிஎம்ஆர் திரை இலக்கிய சாகர சங்கமம்.
1: ஆமாம், 102வது நிமிடத்தில் ஜெர்மனி ஒரு கோலை போட்டிருந்தது என்றாலும் அது ஆஃப் சைட் கோல் என்ற வகையில் இப்பொழுது ரத்து செய்யப்பட்டு ஆட்டம் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. பெரும்பாலும் போட்டி பெனால்டி கிக் வரை நீளுமோ என்ற ஒரு அச்சத்தை இப்போது ஏற்படுத்தியிருக்கின்றது.
2: பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்ச திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4ஆம் தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்த திருவிழா, இரவு குடியிறக்கம். இரக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிரம்டன். 905-459-7042. புவனேஸ்வரி அம்மன் .ca.
3: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
4: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
3: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
4: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிரம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5 மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-5-6-7-2-0-0.
5: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
6: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
7: நோ நோ நோ.
8: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677.
1: நேர்களே, போஸ்டனில் இடம்பெற்று வருகின்ற இந்த ஜெர்மனி மற்றும் பரகுவே அணிகளுக்கு இடையிலான போட்டி இப்பொழுது டையில் முடிவடைந்திருக்கின்றது. மேலதிக நேரங்கள் வழங்கப்பட்டும் அந்த மேலதிக நேரத்தில் இரண்டு அணிகளும் மேலதிக கோல்களை போடாத நிலையில், ஜெர்மனி 102வது நிமிடத்தில் ஒரு கோலை போட்டிருந்தாலும் அது ஆஃப் சைட் கோல் என்று தீர்மானிக்கப்பட்டதில் ஒன்றுக்கொன்று என்ற கோல் கணக்கில் இப்பொழுது மேலதிக நேரமும் போஸ்டன் ஸ்டேடியத்தில் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. அடுத்து பெனால்டி கிக். பெனால்டி கிக் இடம்பெற்றால் பெனால்டி கிக்கில் வெற்றி பெறுகின்ற அணி அடுத்து வருகின்ற நாக் அவுட் சுட்டில், 16 அணிகள் தெரிவு செய்யப்படுகின்ற நாக் அவுட் சுட்டில் பிரான்ஸ் அல்லது ஸ்வீடனுக்கு எதிராக போட்டியிட வேண்டி வரும். இப்பொழுது பெனால்டி கிக்கில் எந்த அணி வெல்லுகிறதோ அந்த அணி வருகின்ற அடுத்த சுற்றில் பிரான்ஸ் அல்லது ஸ்வீடன் அணியுடன் மோத வேண்டிய நிலையில் இருக்கின்றார்கள். இப்பொழுது பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த அணி வெல்லப்போகிறது என்று. 2026ஆம் ஆண்டு உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் ஒரு மிகப்பெரிய விறுவிறுப்பான கட்டத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். 2 வீரர்களுக்கு மஞ்சள் கார்டும் வழங்கப்பட்டிருக்கின்றது. 2 அணிகளுக்கும் தலா 2 பேருக்கும் மஞ்சள் அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போது பெனால்டி கிக்கில் இந்த 2 அணிகளும் சாதிக்கப் போகிறார்கள். கோல் கீப்பர்கள், 2 அணிகளது கோல் கீப்பர்களுக்கு தான் இப்போது மிகப்பெரிய சோதனை என்று தான் சொல்ல வேண்டும். அவர்கள் இருவரும் தான் இப்போது இருவர்களது கைகளில் தான் அணி இருக்கின்றது. மனுவல், ஜெர்மனியின் கோல் கீப்பர் மனுவல், அதே போல் கில், பரகுவேயின் கோல் கீப்பர் கில், இருவரிடம் தான் இப்போது அணி சென்றிருக்கின்றது. பெனால்டி கிக் என்று வந்தால் நிச்சயமாக அது கோல் கீப்பரின் கையில் தான் மட்டுமல்ல, உதைப்பவர்களது உதையிலும் இருக்கின்றது. வெளியில் உதைத்து விட்டால் கோல் இல்லாமல் போய்விடும். பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போது போஸ்டன் அரங்கம் முழுவதும் கதிரைக்கு வந்திருக்கின்றார்கள் ரசிகர்கள். பரகுவே ரசிகர்கள் ஒரு பக்கம், ஜெர்மனி ரசிகர்கள் ஒரு பக்கம், 2 அணிகளும் சாராத ரசிகர்களுக்கு விருந்து. இப்போ அது பிரான்ஸ் அணி வீரர்கள், ஸ்வீடன் அணி வீரர்கள் எல்லாம் ரசிகர்கள், பிரான்ஸ் ரசிகர்கள், ஸ்வீடன் ரசிகர்கள் எல்லாம் இப்போது இந்த போட்டியை மிக ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, உலகத்தில் எதிர்கூறல்களில் ஜெர்மனி இந்த உலகக்கிண்ண போட்டியிலே கிண்ணம் வெல்லுகின்ற ஒரு 4-5 அணிகளை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். பிரான்ஸ், ஜெர்மனி, இங்கிலாந்து, நெதர்லாந்து, பிரேசில், அர்ஜென்டினா என்று பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதில் ஜெர்மனியும் ஒன்றாக இருக்கின்றது. இப்போது ஜெர்மனிக்கு ஒரு மிகப்பெரிய கெடுகாலம் போல் தெரிகிறது எனக்கு. பரகுவேயுடன் பெனால்டி கிக்கு வந்திருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் பரகுவேயா, ஜெர்மனியா என்பதை இன்னும் சில நிமிடங்களில் நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். நேரம் இப்பொழுது 7 மணி. நேர்கள் திரை இலக்கிய சாகர சங்கம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்தீர்கள். கீத சந்தங்கள்

0: சிஎம்ஆர் திரை இலக்கிய சாகர சங்கமம். மனத்தியால செய்திகள்.
1: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
2: வடமேற்கு பிரதேசங்களில் உள்ள குடியிருப்பு பகுதிக்கு அருகில் கட்டுங்கிடக்காத காட்டுத்தீ தொடர்ந்து எரிந்து வருவதனால் நேற்று இரவு அங்கிருந்து மக்களை வெளியேறுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிரதேச அரசாங்கத்தின் இணையதள தகவலின்படி தீயானது ஃபோர்ட் சிம்சன் விமான நிலையத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் மேற்கே காணப்படுவதாகவும், மேலும் இந்த தீ 4.2 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பரவி வருவதாகவும் காட்டுத்தீ அதிகாரிகள் மதிப்பிட்டிருக்கின்றனர். அங்கு வசிக்கும் சுமார் 1300 மக்களும் கிராமத்திலிருந்து சுமார் 630 கிலோமீட்டர் கிழக்கே உள்ள எலோனைஃபில் இருக்கும் மல்டிபிளாக்ஸ் பகுதிக்கு செல்ல வேண்டுமென்று கிராம அதிகாரிகள் அறிவுறுத்தியிருக்கின்றனர். இந்த காட்டுத்தீ தகவலின்படி சமூக ஊடக பதிவின்படி தீயானது கிராமத்தை நோக்கி குறிப்பிடத்தக்க அளவில் பரவவில்லை என்றும், ஆனால் வெப்பமான மற்றும் வறண்ட சூழல் தீயை அணைக்கும் முயற்சிகளுக்கு சவாலாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கெனேடிய ஆணைக்குழு அதன் ஆழமான காலனித்துவ சின்னங்களையும் தொடர்புகளையும் எவ்வாறு கடந்து செல்ல முடியும் என்பது குறித்து சிந்திக்குமாறு பழங்குடி சமூக உறுப்பினர்கள் மத்திய அதிகாரிகளை ஊக்குவித்திருக்கின்றனர். கெனேடிய ஆணைக்குழு ஆலோசனைக் குழுவுக்காக தயாரிக்கப்பட்ட ஏப்ரல் மாத விளக்க காட்சியில் அதன் காலனித்துவ தொடர்புகள் காரணமாக இந்த கௌரவத்தை ஏற்றுக்கொள்வது சில பழங்குடி மக்களுக்கு அசௌகரியம் அல்லது அவமான உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று அண்மைய கருத்து கணிப்புகள் சுட்டிக்காட்டுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுபுறம் பழங்குடி வலிமையையும் மீள்தன்மையையும் அங்கீகரிப்பதன் மூலம் நல்லிணக்க முயற்சிகளை முன்னெடுத்துச் செல்ல கனடா ஆணைக்குழு ஒரு வாய்ப்பை வழங்குவதாக சிலர் கூறியிருக்கின்றார்கள். கனடிய ஆணைக்குழு குறித்த பொது விழிப்புணர்வை பற்றி மேலும் அறிந்து கொள்வதற்கு பிரிவின் கவுன்சில் அலுவலகத்தின் தாக்கம் மற்றும் புத்தாக்க பிரிவு, ஆளுநர் ஜனநாயகத்தின் செயலாளர் அலுவலகம் மற்றும் ரீடோ ஹோல் அறக்கட்டளையோடு இணைந்து பணியாற்றி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கள் பணியின் ஒரு பகுதியாக கடந்த டிசம்பரில் இடம்பெற்ற நகர்ப்புற பழங்குடியின உச்சி மாநாட்டிலும், மார்ச்சில் நடைபெற்ற பழங்குடியின வரலாறு மற்றும் பாரம்பரிய கூட்டத்திலும் ஆராய்ச்சியாளர்கள் கருத்துக்களை சேகரித்திருக்கின்றனர். ஹோமூஸ் நீரிணையில் ஈரான் தாக்குதலுக்குள்ளான 2 வணிகக் கப்பல்களில் இருந்த 40 பிலிப்பீன்ஸ் மாலுமிகளும் பாதுகாப்பாக இருப்பதாக பிலிப்பீன்ஸ் அரசாங்கம் உறுதிப்படுத்தியுள்ளது. சிங்கப்பூர் கொடியுடன் இயங்கும் MV எவர் லவ்லி கப்பலில் அதன் கேப்டன் உட்பட 21 பிலிப்பீன்ஸ் நாட்டினரும், பனாமா கொடியுடன் இயங்கும் MV கிகு கப்பலில் 19 பிலிப்பீன்ஸ் நாட்டினரும் பணியில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதல்கள் இடம்பெற்ற போதிலும் 2 கப்பல்களிலும் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்றும், 2 கப்பல்களும் தொடர்ந்தும் இயங்கும் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாயவ லவ்லி கப்பல் July 5 சிங்கப்பூரை சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. MV கிகு கப்பலும் தொடர்ந்து இயங்கும் நிலையில் இருப்பதாகவும், பயணத்தின் போது அதன் பணியாளர்கள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிராந்திய பாதுகாப்பு விவகாரத்தில் வளைகுடா நாடுகளோடு இணைந்து செயற்பட ஈரான் தயாராக இருப்பதாக வெளிவிகார அமைச்சர் ஆராக்சி தெரிவித்திருக்கின்றார். ஈராக் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஹசீம் அல் அபூடியுடனான சந்திப்பின் போது பேசிய அமைச்சர் ஆராக்சி, கடந்த சில மாதங்களில் இடம்பெற்ற சம்பவங்களிலிருந்து வளைகுடா நாடுகள் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றும், பிராந்தியத்தின் பாதுகாப்பு கட்டமைப்பை அந்த நாடுகளை ஒன்றிணைத்து முடிவு செய்ய வேண்டுமென்றும் வலியுறுத்தியிருக்கின்றார். ஏதேனும் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுமாயின் அது பொருளாதார விவகாரங்களையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பிராந்திய பாதுகாப்புக்கான இத்தகைய கட்டமைப்பில் பிராந்தியத்திற்கு வெளியில் உள்ள வெளிநாட்டு ராணுவ சக்திகளுக்கு இடமளிக்கப்படக்கூடாது என்பதில் ஈரான் உறுதியாக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஐரோப்பிய கண்டம் முழுவதிலும் முன்னப்போதும் இல்லாத வகையில் கடுமையான வெப்ப அலை வீசி வருவதன் காரணமாக இதுவரையில் 1300 மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என உலக சுகாதார அமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார். ஜெர்மனி, போலந்து மற்றும் செக் குடியரசு ஆகிய நாடுகளில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெப்பத்தின் அளவு புதிய உச்சத்தை தொட்டிருக்கின்றது. தீவிரமடைந்து வரும் இந்த வெப்பக்காற்று தற்பொழுது கிழக்கு ஐரோப்பாவை நோக்கி நகர்ந்து வருகின்றது. இது குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கின்ற உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோட் அதானம், ஐரோப்பிய வீடுகள், பணியிடங்கள் மற்றும் பாடசாலைகள் இந்த அளவிலான கடுமையான வெப்பநிலையை தாங்கும் வகையில் கட்டப்படவில்லை என்றும், மேலும் பிரான்ஸ் நாட்டு சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள பூர்வாங்க தகவலின்படி கடந்த புதன்கிழமை முதல் வழக்கத்தை விட சுமார் 1000 மரணங்கள் அதிகமாக இடம்பெற்றிருப்பதாகவும், இதில் பெரும்பாலானவர்கள் 65 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீடுகளில் நிகழும் மரணங்களின் எண்ணிக்கை 40% வரை அதிகரித்திருப்பதாக பிரான்ஸ் தெரிவித்துள்ளது. செக் குடியரசு பிராக் நகருக்கு வடக்கே உள்ள டெக்ஸானி பகுதியில் 41.1 பாகை செல்சியஸ் வரையில் வெப்பநிலை பதிவாகி 2 நாட்களில் 2வது முறையாக புதிய சாதனையை படைத்துள்ளது. போலந்து ஸ்வீஸ் நகரில் வெப்பநிலை 40.5 செல்சியஸ் டிகிரி வரை உயர்ந்ததை அடுத்து போலந்து தனது வரலாற்றிலேயே மிக அதிக வெப்பநிலையை பதிவு செய்திருக்கின்றது. புவி வெப்பமயமாதல் மற்றும் பருவநிலை மாற்றம் காரணமாக தலைமுறைக்கு ஒருமுறை மட்டுமே வரக்கூடிய இத்தகைய வெப்ப அலைகள் இப்போது ஆண்டுதோறும் நிகழும் ஒன்றாக மாறிவிட்டதாக உலக சுகாதார அமைப்பு கவலை வெளியிட்டிருக்கின்றது. கால்பந்து தொடரின் ரவுண்ட் ஆஃப் 32 சுற்றில் தென்னாப்பிரிக்காவை எதிர்கொண்ட கெனடிய அணி 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியிருக்கின்றது. தென்னாப்பிரிக்க அணி மிகச்சிறப்பாக தற்காப்பு ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. குறிப்பாக அந்த அணியின் கோல் கீப்பர் ரோன்வென் வில்லியம்ஸ் பல அபாயகரமான வாய்ப்புகளை தடுத்து நிறுத்தியிருந்தார். ஆட்டத்தின் 2வது பாதி காயம் காரணமாக ஓய்வில் இருந்த கெனடிய அணியின் நட்சத்திர வீரர் அல்போன்சா டேவிஸ் களமிறங்கியது ஆட்டத்தின் போக்கை மாற்றியிருந்தது. இறுதியாக ஆட்டத்தின் கூடுதல் நேரத்தில் ஸ்டீஃபன் யூஸ்டாகோயோ அடித்த கோல் கனடா அணிக்கு வரலாற்று வெற்றியை தேடிக் கொடுத்தது. இந்த வெற்றியின் மூலம் கெனடிய அணி கால்பந்து ஆட்ட தொடரில் முதல் முறையாக நாக் அவுட் சுற்றில் வெற்றி பெற்று அடுத்த நிலைக்கு முன்னேறியிருக்கின்றது. கனடாவின் அடுத்த ஆட்டம் ஜூலை 4 இரவு ஹூஸ்டனில் நடைபெற உள்ளது. அன்றைய தினம் நெதர்லாந்து அல்லது மொரோக்கோ அணியை கெனடிய அணி எதிர்கொள்ளும்.
3: ஆமாம், இப்போது பரகுவே மற்றும் ஜெர்மனி அணிகளுக்கு இடையிலான போட்டியில் மேலதிக நேரம் எக்ஸ்ட்ரா டைமுக்குரிய இடைவேளை விடப்பட்டு அடுத்த பாதி ஆட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 117வது நிமிடமாக ஆட்டம் தொடர்கின்றது. 1-1 என்ற கோல் கணக்கில் 2 சமநிலையில் ஆடிக்கொண்டிருக்கின்றன. இந்த ஆட்டமும் சமநிலையில் முடிவடைந்தால் 5 கொண்ட பெனால்டி சூட் இடம்பெறும் என்று நினைக்கின்றோம். பொறுத்திருந்து பார்ப்போம். இப்பொழுது போட்டிகள் இன்னும் வர வர சூடு ஏறிக்கொண்டு இருக்கின்றன. ஏற்கனவே ஜெர்மனி 2வது கோலை போட்ட போதும் 102வது நிமிடத்தில் அது ஆஃப் சைட் என்று நடுவரின் தீர்ப்பால் 1-1 என்ற கோல் கணக்கில் போட்டி தொடர்கின்றது.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நேரம் இப்பொழுது 7:09. இந்த வேளையிலே நாங்கள் நிகழ்ச்சியில் நேர்களது விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். இந்த வேளையில் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்ட நேர்களது பாடல்கள் தொடர்ச்சியாக ஒலிபரப்பாகும்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661 4164-4665

நேர்களை இப்போது போட்டி பெனால்டி கிக்கை நோக்கி நகர்ந்திருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். பெனால்டி கிக் 5-5 என்ற சந்தர்ப்பம் வழங்கப்படும். தொடர்ச்சியாக 3 கோல்களை ஒரு அணி போட்டால் அந்த அணி வெற்றி பெற்ற அணியாக மாறும். 5-5 என்ற அந்த பெனால்டி கிக் இப்போது சுறுசுறுப்பாக ஆரம்பமாக இருக்கிறது.

0: ஆமாம், மிகப்பெரிய ஒரு ஏக்கம் சோகம் என்று பல உணர்வுகளை வழிகாட்டுகின்ற அந்த நடபைரவி என்ற ராகத்தில் கங்கை அமரன் சங்கர் கணேஷ் இசையில் அந்த பாடல் குருவிக்கரம்பை சண்முகம் வரிகளில் டார்லிங் டார்லிங் திரைப்படத்தில் ஆனந்த் விருப்பத்தில் ஒளித்தோ. இந்த நேரம் 7:16. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நேர்களது விருப்ப பாடல்கள் ஒளிபரப்பாகும். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-6444-6222.
1: Everything okay? No problem and it's now.
2: Bar kalam closing da adikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
4: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selthi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155. 416-268-0155.
1: ஒரு
4: செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி Andrea. Oh,